வாணிஜெயராம் பாடிய ஆனந்தலகரி கேட்டீர்கள். தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ நரசிம்ம அஷ்டகம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு வேளையும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி இன்றைய காலை நிகழ்ச்சியில் உங்களோடு ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உடன் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்க, மனம் அமைதியாலும் பக்தியாலும் மலர்ந்திருக்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் இந்த நிகழ்ச்சி.
2: அருள்மணி மாலை.

இறைவனை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் இருள் விலகும் விடியலாகட்டும். பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. விநாயகரை வணங்கி தொடங்கும் செயலில் வெற்றி மட்டுமல்ல, மன நிறைவும் நிறைந்துவிடும். அப்படி நமக்கு மன நிறைவு கிடைக்க நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓம்கார நாயகனை வணங்கி இசையமைத்து பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6:06. உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும், அது நல்லதாய் அமைய உனக்கு முருகன் அருள் புரிவார். கற்பனைக்கு எட்டாத மகிழ்ச்சியான எதிர்காலம் இனி நமக்கு உண்டு என்று முருகனை போற்றி பாடுகிறார் சூலமங்கலம் சகோதரிகள். பாடலுக்கு கற்பனை மயிலம் ராஜகோபால்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:11. வேத நாயகனுக்கே வேதத்தின் பொருளை சொன்ன கார்த்திகேயனின் திருவடியை பற்றிய மனம் எந்த துன்பத்திலும் தளராது இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு டி சுந்தரராஜன் இசைக்கு கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது. பாடலுக்கு கற்பனை கவிஞர் காமகோடியன்.

காலை நேர இதமான காற்றோடு இறையருள் போற்றும் இன்னிசை பாடல்கள் காற்றலைகளில் வளம் வந்துட்டுருக்கு. நேரம் காலை 6:17. தாமதங்கள் நடக்கும், ஆனால் நாம் நினைப்பது நிச்சயம் நிறைவேறும். நாட்கள் கடினமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையல்ல. பொறுமையாக இருப்போம், எல்லாம் நன்றாகவே முடியும் என்ற பகவத்கீதை சிந்தனை வரிகளோடு எல் கிருஷ்ணன் இசையமைத்து ஜானகி பாடிய பாடல் இது. பாடலுக்கு கற்பனை புத்தநேரி சுப்பிரமணியம்.

இறைவனின் புகழை போடும் பக்தி பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:21. இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. நாம் நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நமக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு எம்.எஸ். விஸ்வநாதன் இசைக்கு பி. சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கு கற்பனை கண்ணதாசன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த பாடலை பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ். பாடலுக்கு கற்பனை காதல்மதி, இசை ஜெய விஜய.

நேரம் காலை 6:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறிஸ்தவ பாடலை பாடுகிறார் ஜிக்கி. பாடலுக்கு இசை TA கல்யாணம்.

என் முன்னே வந்து நில், விதி உன்னை என்ன செய்துவிடும், அனைத்திலும் வாயுபுத்திரனின் பார்வையால் விலகிச் செல்லும் என அஞ்சனை மைந்தனை போற்றும் பாடல் இது. எல் கிருஷ்ணன் இசைக்கு பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் இது. பாடலுக்கு கற்பனை கே சதாசிவம்.

0: இறை நாமம் ஒலித்த இந்த இனிய நேரத்தில் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இதுவரை உங்கள் இல்லங்களை இறைவனின் இசையால் நிரப்பிய இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: மீண்டும் கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு ஏற்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம்

0: விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதரட்டை கொண்டு கைரேகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்ராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1500 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைத்தீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட

அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் காலை 6:55. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 கலக்கல் அரங்கம், நேர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு சிறப்பிக்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10:00 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, தொகுப்பு நரேன்குமார். முற்பகல் 11:00 காலங்கள் கடந்தும் என்றும் இதயத்தில் நிலைத்து நிற்கும் என்றும் இணையவே நிகழ்ச்சி இடம்பெறும். நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களின் இன்னிசையை கேட்கலாம் ரெட்ரோ நேரத்தில். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், நண்பகல் 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, இது நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவருக்கு பிடித்த திரையிசையை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5:00 பூந்தென்றல், மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், மாலை 6:40 என் விருப்பம், இரவு 7:00 திரை கானம், 7:15 தமிழில் செய்திகள், இரவு 7:25 மீண்டும் திரை கானம், இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் பி சரவணன் அவர்கள், இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், இரவு 8:00 நீ கூறினால், இரவு 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே, இரவு 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இரவு 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக. இசையும் நானும் வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவிழிக்கடன் ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராமம் வந்திருக்காரு, பால் சார் வாணிலா பாடினாரு. வாணிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையில் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இசை மனதை இலகுவாகட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல் வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

மனித குலத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது நம் எண்ணத்தை மாற்றினால் நம் வாழ்க்கையை மாற்றலாம் என்பதுதான். மனிதனுடைய மனம் ஒன்றை நினைக்க முடிந்தால் அதை சாதிக்க முடியும் என்பதுதான் மனித குலத்தின் வரலாறு. முடியும் என்ற நம்பிக்கையை வரவழைத்து வரலாறு படைக்க தயாராவும் என்ற சிந்தனை வரிகளோடு இசை தகவல் சிந்தனை உற்சாகம்னு மனதுக்கு இனிமையூட்டும் பல சுவாரஸ்யமான அம்சங்களுடன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸ்டே டியூன், வணக்கம் தமிழ்நாடு ஷோ வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

0: வைரமுத்துவின் கற்பனைக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்ட நேரம் காலை 7:08. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேசிய ஊட்டச்சத்து வாரம் சிறப்பு தகவலாக கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை

0: வாழவும் ஊட்டச்சத்து மிக மிக அவசியம். இன்றைய அவசர உலகத்தில் பாக்கெட் உணவுகள், துரித உணவுகள், ஜங்க் ஃபுட் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நமது உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சரியான அளவில் கிடைக்கும் போதுதான் நோய்களற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும். நாம் தினமும் உண்ணும் உணவில் சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க வேண்டும். பழங்கள், கீரைகள் மற்றும் தேவையான அளவு தண்ணீர் பருக வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் நமது பழமொழி. ஆரோக்கியமான உணவை உண்போம், உடலையும் மனதையும் உறுதியாக வைத்துக் கொள்வோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேரம் காலை 7:10. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு பற்றிய தகவல் கேட்கலாம்.
1: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 உலக தென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. உலக தென்னை தினம் வரலாறு. ஆசிய பசிபிக் தேங்காய் சமூகம் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள் உருவாக்கப்பட்டது. 1998 வியட்நாமில் நடைபெற்ற மாநாட்டில் செப்டம்பர் 2 உலக தென்னை தினம் அறிவிக்கப்பட்டது. தேங்காய் உற்பத்தியை ஊக்குவிப்பதும் அதன் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதும் ஆகும். தேங்காயின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். கற்பக விருட்சம். தென்னை மரம் முழுவதுமே மனிதர்களுக்கு பயன்படுவதால் இது கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. உடல் ஆரோக்கியம். தேங்காயில் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இயற்கையான தூய்மையான இளநீரில் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் ஆற்றலும் அடங்கியுள்ளது. சர்ம பாதுகாப்பு. தேங்காய் எண்ணெய் சர்மத்தை பொலிவாக்கவும் கறைகள் மற்றும் சுருக்கங்களை தடுக்கவும் இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது. தென்னை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. உலகிலேயே அதிக அளவில் தேங்காய் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா இருக்கிறது. 2021 உலக அளவில் ஒட்டுமொத்த தேங்காய் உற்பத்தியில் 34% இந்தியா பூர்த்தி செய்கிறது. பெரும்பாலும் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிய மாநிலங்களில் தேங்காய் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் தேங்காய் எவ்வளவு முக்கியம் என்பதை அறியலாம். இளநீர், தேங்காய், கொப்பரை என அதன் அனைத்து வடிவங்களும் நம் உணவில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இந்தியர்களின் கலாச்சாரம், தினசரி சமையல் பழக்க வழக்கங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ள தேங்காயின் மருத்துவ பலன்கள். இளநீரில் அடங்கியுள்ள முதன்மையான சத்துக்கள் என்ன? உடலில் நீரிழப்பை தடுக்க இளநீர் உதவுமா? உடலில் நீரிழப்பை தடுப்பதற்கு தேவையான இரு முதன்மை சத்துக்களான பொட்டாசியம், சோடியம் இரண்டையும் இளநீர் வழங்குகிறது. இளநீரில் நம் உடலுக்கு தேவையான பல்வேறு தாதுக்கள் அடங்கியுள்ளன. தேங்காய் நீரில் இருக்கும் எலக்ட்ரோலைட்டுகள் உடலில் நீரிழப்பை தடுத்து சுறுசுறுப்பாக வைத்திருக்கும்.
0: ஆர்ஜே சித்ரா குரலில் உலக தென்னை தினம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகேஷ்குமார். நான் ஒரு விழி ஒளி பரிசோதகர், ஆங்கிலத்தில் ஆப்டோமெட்ரிஸ்ட். நாம் இன்று நமது கண்களை எவ்வாறு பாதுகாப்பாக பராமரிப்பது என்பதை பார்க்கலாம். டெய்லி நம்ம ரெண்டு விஷயம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே அந்த நாள் நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, மற்றும் 7-8 மணி நேரம் நல்லா தூங்குறது. இது ரெண்டும் நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் ஏற்படுற 50% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். இதுவே நீங்கள் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் பேஸ்டு ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த டிஜிட்டல் டிவைஸை 40-60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒர்க் பிட்வீனில் 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து ஒரு 20 ஃபீட் அவே பார்க்கும் போது உங்களோட ஐ வந்து பிளிங்க் ஆகிற ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாகும். இப்படி ஜாஸ்தியாச்சுன்னா ஐக்கு

0: வர ட்ரைனஸோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
1: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதார மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும், முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.

0: இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. 102.3 FM.
1: செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நேரம் காலை 7:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து கற்பனைக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் காலை 7:33 கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த நேரம் நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய விவித் பாரதி முகநூல் பக்கத்திற்கான கேள்வி நேரம். இந்த முகநூல் பக்கத்துல நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரிஞ்சா அதே முகநூல் பக்கத்துல கமெண்ட் பாக்ஸ்ல உங்களது விடையை போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்க பெயரை படிப்போம். அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றதையும் உங்கள் பெயரை படித்துட்டு பிறகு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு கேள்விக்கான நேரத்துல என்ன கேள்வி அப்படின்னா, மிதிவண்டியில் பயணம் செய்வதை ஊக்குவித்து சைக்கிள் பாதைகள் மற்றும் வசதிகளுக்கு பெயர் பெற்ற 2 ஐரோப்பிய நகரங்கள் எவை அப்படின்றதுதான் இன்னைக்கு ஃபேஸ்புக் குவெஸ்டினுக்கான நேரம். குவெஸ்டின் ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, மிதிவண்டியில் பயணம் செய்வதை ஊக்குவித்து சைக்கிள் பாதைகள் மற்றும் வசதிகளுக்கு பெயர் பெற்ற 2 ஐரோப்பிய நகரங்கள் எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களது பதில கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சரி, விடை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். ஜெமினி திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் கற்பனைக்கு பரத்வாஜ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 7:40 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் குவஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம், அதை மறுபடியும் உங்களுக்கு

0: ஞாபகப்படுத்துகிறோம், மிதிவண்டியில் பயணம் செய்வதை ஊக்குவித்து சைக்கிள் பாதைகள் மற்றும் வசதிகளுக்கு பெயர் பெற்ற இரண்டு ஐரோப்பிய நகரங்கள் எவை அப்படின்ற கேள்விக்கு கொஞ்சம் பேர் தான் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்பதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும் பீமா திரைப்படத்திற்காக.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

நேரம் காலை 7:45 கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம், அதற்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. க்வெஸ்டினை ஒரு முறை நினைவுபடுத்திட்டு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு விடை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். மிதிவண்டியில் பயணம் செய்வதை ஊக்குவித்து சைக்கிள் பாதைகள் மற்றும் வசதிகளுக்கு பெயர் பெற்ற 2 ஐரோப்பிய நகரங்கள் எவை அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, மணலி பெரியச்சைக்காடு ஜெயக்குமார், பொன்னியம்மன் மீடு வண்ணே கணேசன், அப்புறம் கலை துரைராஜன், பிரபாகரன், ராமகிருஷ்ணன் கொழும்பங்கண்டான், கோபி, ரங்கராஜன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, அப்புறம் வெங்கட்ராமன், பிரபு வீரா, மயிலை அருணாச்சலம், மயிலை பட்டாபி, சிவன் அருண், ஆனந்த்ராஜ், பெங்களூர் ராமு, அப்புறம் ரமா, முருகேசன், சூளைமேடு ரீஜா மனோகரன், கீதா ராஜகோபாலன், வீராதுரை, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஜெயவேல், பத்மா சவுந்தரராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் அண்ணாமலை கண்ணன், இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா, டென்மார்க் நாட்டின் கோபன்ஹேகன் மற்றும் நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்ட்ராங், இந்த ரெண்டும் தான் மிதிவண்டியில் பயணம் செய்வதை ஊக்குவித்து சைக்கிள் பாதைகள் மற்றும் வசதிகளுக்கு பெயர் பெற்ற 2 ஐரோப்பிய நகரங்கள். இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது ஒரு சில நேரங்களில் 2-வீலர் 4-வீலர்களுக்கு விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஆனால் சில நேரங்களில் மிதிவண்டி அதாவது சைக்கிளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நான் 2-வீலர்னு சொன்னது ஸ்கூட்டர், ஓகேயா? இப்போ வந்து நம்ம சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மிதிவண்டி அப்படின்றது வெறும் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனம் மட்டும் இல்லைங்க, பலருடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான போக்குவரத்து வழியாக கூட இருக்குது. இந்த சைக்கிளை பயன்படுத்தி ஸ்கூலுக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, கடைக்கு போகிறது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுன்னு பல தேவைகளுக்கும் மக்கள் மிதிவண்டியை பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக இந்த ஐரோப்பிய வாழ்மக்கள். இதுக்காகவே அங்குள்ள இருக்கிற நகரங்களில் தனியான மிதிவண்டி பாதைகள், போக்குவரத்து சிக்னல், நிறுத்துமிடங்கள் போன்ற வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் மிதிவண்டியை பயன்படுத்துறதால எரிபொருள் செலவும் இல்லை, காற்று மாசுபாடு குறையுது, குறிப்பாக உடற்பயிற்சியும் நமக்கு கிடைக்குது. அதனால் ஒரு சிறிய பயணத்துக்காக காரையோ இல்லை ஸ்கூட்டரையோ எடுக்காமல் மிதிவண்டியில் செல்வது தனி நபருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பயனுள்ளதாகவே அமையுது. ஸோ இனிமேல் நாமளும் எங்கேயாவது போகணும் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் போகணுன்னா கூட 2-வீலரையோ இல்லை 4-வீலரையோ பயன்படுத்தாமல் சைக்கிளை எடுத்துகிட்டு போனோம்னா சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, அதே சமயம் நமக்கு உடற்பயிற்சியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அழகான பாடலை கேட்டலாமா? என்ன திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்க போகிறோம்? உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலேருந்து வாலியின் கற்பனை வரிகளுக்கு ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிச்சரண், மதுஸ்ரீ பாடிய பாடலை கேட்டலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் காலை 7:52. வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திற்காக வைரமுத்து கற்பனைக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் உன்னி மேனன் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக இசையும் நானும். வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணி பாரதி.
1: குமார் சார் புன்னகைமணன் பூவழி கடன் ருக்மணிக்காக சாங் அதை அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணிருக்காரு. நாங்கள் ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜய ரம்மம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: தவறாதீர்கள் நேயர்களே. இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 11 மணிக்கு என்றும் இனியவே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நேர்களை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:01.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் உண்மையான விவேகம் என்கிறோம். ஆமினர்களே, நம்பிக்கை இந்த ஒற்றை புள்ளியில் தானே ஒவ்வொரு புதிய விடியலும் அமைகிறது இல்லையா? பொதுவாக நம்ம வந்து வேகம் விவேகம் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் உண்மையான விவேகம் அப்படின்னா என்னது? நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறும் நம்பிக்கை இல்லைங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் விவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ண புள்ளிகள் தான் வாழ்க்கையை வந்து வண்ணக்கோலங்களாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கை வரிகளோடையே வானலை வசந்தமாய் வலம் வர காத்திருக்கிறது இன்றைய நமது உங்கள் விருப்ப பாடல்கள்.

கடிதங்கள் வாயிலாக, அதாவது உங்களுக்கு பிடித்த பாடல், படம், உங்கள் பேர், நண்பர்களுடைய பேர், இதெல்லாம் முழுமையாக ரொம்ப தெளிவாக எழுதி அனுப்பிட்டு அந்த பாடல் எப்போ எங்களுக்காக ஒலிபரப்பாகும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் வணக்கங்களோடையும் வாழ்த்துக்களோடையும் இன்றைக்கி நம்மளுடைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது. டி தீரஜ் குரலில், விவேக் வரிகளில், தமன் எஸ் இசையமைத்த பாடல் இது. இதயம் முரளி இந்த திரைப்படத்திற்காக நம்ம கேட்க போகிறோம். யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, பரமக்குடியிலிருந்து அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின், மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து, லக்ஷ்மி, தியாகராய நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரியிலிருந்து வேல்முருகன், மாலதி, ஆதித்யா.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நேரத்தை

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 8:11 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த நேர்களும் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம், பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவழி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, விருகம்பாக்கம் சந்திரசேகரன் அமுதா, சிந்து பூந்துரை கண்ணன் ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநன்றவூர் நடுக்குத்தகையிலிருந்து தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி திட்டக்குடி செல்வராஜ். இத்தனை நீர்களும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது. மோகன் ராஜன் வரிகளில் ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடிய பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படத்திற்காக.

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் 10 என்றதுக்குள்ள இந்த திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்கலாம். சத்யபிரகாஷ் குரலில் மணி ஆதவன், ஜோதிராஜ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து எழுதிய பாடல் இது. டி இமான் இசையில் இந்த பாடல் கேட்கலாம். யார் யாருடைய விருப்பமா? புரசைவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன் செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி தக்ஷாமூர்த்தி, பாஸ்கரன் பெருமாள், கார்த்திக் ரமேஷ், ஆனந்தி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், நன்மங்கலம் சித்ராபாஸ், வெங்கடபதி, ரங்கநாயகி, கதிர்வேல், செய்யாறு முத்துவேல், நாகலட்சுமி, ஆற்காடு வத்சலா, வெள்ளக்கல் நன்மங்கலத்திலிருந்து அமிர்தம் முருகன், ஆலகிராமம் தனசு, கதிர்வேல், வீரம்பாக்கம் புதூர், சிவகாமி ராஜா.

மக்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள்

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக. இசையும் நானும் வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவிழிக்கடன் ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராமம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும்பார், அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: தவறாதீர்கள் நேயர்களே.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் ஒரு நாள் கூத்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து

நேர்கள், திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. ஷான் ரோல்டன், பத்மலதா குரல்களில், விவேக் வரிகளில், ஜஸ்டின் பிரபாகரனை சேமித்த பாடல் இது.

0: வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: காற்றலை தாலாட்டை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. உங்கள் விருப்ப பாடல்களை நம்மோடு இணைந்திருக்கும் பண்பலைகள்: கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்திற்காக விவேக் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல். ஒலிக்கும் குரல்கள் நக்குல் அபியங்கர், ரம்யா பட் அபியங்கர், ரவிகார்டன், வீரச்சோழன், வீரராகவன், அப்துல் ரஃபீஸ்கான், அப்துல் ரஹீம்கான், அப்துல் ரஃபேகான், ஆற்காடு சாத்தோர், ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, போரூர், கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, சிதம்பரம், வானக்கார தெருவிலிருந்து தங்கராஜ், சரோஜா, பாலாஜி

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் டிஎன்ஏ திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், கொருக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரக்ஷன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லக்ஷன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, நெல்லை சந்திப்பு, மாலா, சித்ரா, சதாசிவம், இவர்கள் விரும்பிய இந்த பாடல் கார்த்திக் நேதா வரிகளில் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைத்து ஸ்ரேஷா பகவத்துல்லாவோடு இணைந்து பாடியது.

0: Sun Tanco.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். அயப்பாக்கம் அபர்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, சிதம்பரம், சிவஜோதி நகர், தனக்கோடி, அமுதா, உமய பார்வதி, ராஜமாணிக்கம், பரமேஸ்வரி, வியாசர்பாடி, ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம், சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய், இவர்கள் விருப்ப பாடலாக இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷ் இயற்றி ஸ்வேதா மோகனோடு இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வான்வெளி எங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத் தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி சுமதி திருமலைவாசன் விஷ்ணுப்பிரியா சாதனாஸ்ரீ ராமகிருஷ்ணன் அபிநயா நிமலன் இந்த நேர்களின் விருப்ப பாடலாக இப்போது நாம் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து விவேக் வரிகளில் ரவி ஜி பாடிய பாடல் மதராசி திரைப்படத்திற்காக.

நேர்களை, நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது. மாவீரன் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் அதிதி சங்கர் பாடியது. யுகபாரதி இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் பரத் சங்கர். வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, விற்றுச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்வொழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மயிலாப்பூர் குமார், கஸ்தூரி, அரவிந்த், சித்ராசேகர், செல்வி, மோகன், மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், சித்ரா, தாம்பரம், ராமசாமி, அஞ்சலை, சுரேஷ், பிரியா, நடுவீரப்பட்டு சுரேஷ், ரேவதி, லோகு, சுந்தரி, கொளத்தூர் சுரேஷ், பவானி, விஜய், பிரியதர்ஷினி. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, இது கலக்கல் அரங்கம் கலகலப்பா. தொலைபேசி வழியாக நேர்கள் எல்லாரும் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியில் திரைப்புதேர், பாட்டுப்புதேர், அந்த மாதிரி நிறைய கேள்வி பதில் தொடர்பான நிகழ்ச்சிகள், அந்த கேள்வி பதிலுக்கு கேள்விக்கு சரியான பதில் உங்கள் கிட்டே இருந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்குது. அந்த பங்கெடுப்பை பார்க்கும்போதே, ஆஹா, இன்னும் அடுத்த நாள் வரும்போது நாம் எது மாதிரியான கேள்விகளோடு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை, ஒரு உற்சாகம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டுருக்குது இல்லையா? சரி, அப்படி சிறப்பாக பங்கெடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு வாங்க இன்றைக்கி நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இன்றைய நாள்லையும் நம்ம கலக்கல் அரங்கத்தில் பாட்டுப்புதிர்குள்ளே தான் போக போகிறோம். மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறோம். திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருந்தாலும் கூட புதிய நேர்களுக்கு வழிவிட்டு பழைய நேர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி வீட்டில் இருந்தே கேட்டு ரசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். நேற்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்களோ இல்லை இன்னும் இன்றைக்கி வந்து இன்னும் வேறு வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, சரி நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பங்கெடுக்க விரும்பக்கூடிய நேர்களுக்காக, குறிப்பாக புதிய நேர்களுக்கான தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871.

நேர்களே, இது கலக்கல் அரங்கத்தின் பாட்டு புதிர் பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாம் வழக்கம் போல் இப்போவும் கேட்குற மாதிரி தொடக்கமாக ஒரு பாடல் கேட்போம் இல்லையா, அந்த பாடலை கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பாடலில் இருந்து தான் நம்மளுடைய கேள்வி தொடங்குது.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் அரவிந்தன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சோபனா பாடியிருந்தது. பழனி பாரதி ஏற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நேர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் இப்போது நாம் பாட்டு புதிர்க்குள்ளே போகலாமா? புதிர் பாடல் இப்போ நாம் கேட்கலாம். அந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செய்திகள் என்ன அப்படின்றது தான் கற்பனை. பொதுவானது தான் அந்த கற்பனையில் ஒரு கவித்துவம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்வியலையோ இல்லை அறிவியலோ தத்துவமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்திகளையும் சேர்த்து கொடுக்கறது தான் ஒரு கவிஞருடைய, ஒரு பாடலாசிரியருடைய, ஒரு படைப்பினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை நாம் அப்படியே போகிற போக்கில் அந்த பாடலை கேட்டுட்டு கடந்து போகாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல் திறம் என்ன அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளேயும் அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பார்க்குறோமா அப்படின்றத ஒரு சின்னதாக நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பாட்டு புதிர். இப்போ நாம் அதற்கான பாடலை கேட்க போகிறோம். அந்த பாடல் முடிஞ்ச உடனே அதிலிருந்து நம்ம கேள்விகள் கேட்கலாம். மீண்டும் உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் முறையின் 2838-9871 இணைப்பு எண் 044. இணைப்பு கிடைக்காதவங்க நீங்கள் முகநூல் பக்கத்தில் அந்த பதிலை வந்து நீங்கள் பதிவிடலாம். சரியா, இந்த பாடலை முழுமையாக 5 நிமிடங்கள் 10 நொடி இருக்குது, முழுமையாக அந்த பாடலை நீங்கள் உள்வாங்கி கேளுங்க.

0: இருக்கேன், இப்ப கிடைச்சா பேசலாமே.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க ஐயா?
1: பன்னீர்செல்வம்
0: ஐயா. நீங்க கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிருங்களேன். வாழ்த்து சொல்றதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு லைன புடிச்சு என்னங்க ஐயா நீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து விக்னேஷ் பேசுறேன் மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து
2: விக்னேஷ்.
0: விக்னேஷ்.
2: ஆமாமா.
0: ஆ சொல்லுங்க விக்னேஷ். பாடல் முழுமையா கேட்டிங்களா?
2: ஆ பாடல் முழுமையா கேட்டேன். இது கூவுல மேடம். நேத்து கேட்டது வந்து கூ மட்டும் போகுது மேடம்.
0: புரியல.
2: கண்டுபிடிச்சிருவீங்களா
0: பாடலுக்கு? கேள்வியே அதுதானே. என்ன படத்துல இருந்து பாடல் கேட்டோம்? என்ன படத்துல இருந்து பாடல் கேட்டோம்னு கேட்டிருந்தேன். இந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றது?
2: ரஜினி.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. வணக்கம். வணக்கம்.
3: சென்னை
0: நூம்பல்ல இருந்து
3: வாங்க
0: கண்டுபிடிச்சிட்டோமே. நீங்க கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே அப்படின்னு. லிரிக் வைரமுத்து, மியூசிக் வந்து சௌந்தர்யன். சரி வாங்க கேள்வி கேக்கலாம். இப்போ இதுல வந்து பருவ காலங்கள்ல ஒன்று இதுல வரும். பருவ காலங்கள் இருக்கு இல்லையா? அந்த பருவ காலங்கள்ல ஒன்று இதுல இந்த ஒரு ஒரு வரியில வந்து சொல்லியிருப்பாரு. வேற ஏதாவது கேப்பீங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஃபுல்லா அப்படியே கேட்டோமே. நீங்க எப்படி கேட்டுட்டீங்களே. சரி பரவாயில்ல, அதுக்கும் நேர்கள் பதில் சரியா வச்சிருப்பாங்க. வணக்கம்.
2: பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐப்பசி மாசம் அரைவர் காலம்.
0: ஆ சூப்பர். ஐப்பசி வந்தால் அடைமழை காலம் இல்லையா? எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்ல. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. இதே மாதிரி பங்கெடுப்பும் கொடுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். விவத் பாரதி. யார் பேசுறீங்க?
4: மாணிக்கம் பேசுறேன்.
0: சீர்காழியில இருந்து மாணிக்கமா? என்ன சொல்றது, ஒரு பழமொழி அதுல இருக்கும். ஒரு பழமொழி.
4: பழமொழி.
0: ஆமா, ஒரு பழமொழிய அவர் வந்து ஒரு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. நேரடியா. மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அது பழமொழி மட்டும் கிடையாது, அது ஒரு அறிவியல் உண்மையும் கூட. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.
5: ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வேப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். கும்பகோணம் பக்கம்.
0: வேப்பத்தூர்ல இருந்து உங்க பேருமா?
5: சத்யா பரமராஜ்.
0: சத்யா பரமராஜ். சொல்லுங்க. உங்களோட ஆரம்பத்துல உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளா இருந்தது, அதனாலதான் ரெண்டு முறை கேட்டோம். சொல்லுங்க.
5: கேள்வி
0: கேட்கலையா? முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டோம். பருவ காலம் வந்து ஐப்பசி வந்தால் அடைமழை காலம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கான கேள்வி வந்து இதுல ஒரு பழமொழி இருக்கும், அதே இது ஒரு அறிவியல் உண்மையும் கூடாது. அது என்னது? தீ இருந்தால் புகை இருக்கும் அப்படின்றது அந்த பாடல் வரி. நமக்கு நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது ஒரு ஒரு ஒரு பழமொழியா ஒரு ஒரு இன்னும் சொல்ல போனா சொல்ல
5: உடையன்னு
0: இல்ல இல்ல. நான் இந்த தீ இருந்தால் புகை இருக்கும் கரெக்ட் தான், ஆனா அது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான். வணக்கம். வணக்கம். வணக்கம். விவத் பாரதி. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
6: குடும்பம்
0: அது வந்து நீங்க பாடல் வரியில இருந்து சொல்றீங்க ஐயா. வணக்கம்.

ரொம்ப அழகாக அந்த பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம். யாருங்க?
1: லதா மேடம்ங்களா?
0: இப்ப நீங்க யார் பேசுறீங்கங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: அத சொல்லுங்க.
1: நீங்க உங்க குரல் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால
0: ரொம்ப வருஷம் ஆச்சா? என்னங்க அப்ப நீங்க விவத் பாரதி தொடர்ந்து கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து இதே நேரம் நான் ப்ரோக்ராம்ல இருந்திருக்கேன். சொல்லுங்க, பரவாயில்ல, வாங்க இப்ப கேள்வி, நம்ம பதிலுக்கு போகலாம்.
2: அப்படி
0: போடுங்க, சூப்பர். இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, எப்படி நெருப்பு இல்லாம புகையும் அப்படின்ற கேள்வி. அதை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றது. அதைத்தான் அவர் வந்து தீ இருந்தால் புகை இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சொல்ல சொல்லியிருந்தாங்க. சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம், அடுத்து சுந்தர பெருமாள் கோயில் சண்முக சுந்தரம், ஹரிஹரன் அவங்க, அடுத்து சாந்தி ரமேஷ், நல்ல பெருமாள், சூரியமூர்த்தி கோவூரில் இருந்து, கமலாவரதன், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கான இந்த நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில்களை இதில் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா வந்து தனிமரம் தோப்பாகாது, இதுவும் ஒரு பழமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா அதாவது ரெண்டு பேருக்கும் வந்து தாய் இல்லாததுனால நீங்கள் தனிமரம் அப்படின்ற ஒரு சொல் அதில் இருக்கும். அதை இந்த நேயர் வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. அதுக்கான வாழ்த்துக்களோட அடுத்த பாடல் என்ன போகலாம். அதுக்கு முன்னாடி புகையும் இடத்தில் தீ இருக்கும் அப்படின்னு ஏழுக்குனரு தேவா அவங்களும், மாலினி தேவி அருணாச்சலம், பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாரும் அந்த பதிலை பதிவிட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். அடுத்த பாடல் இதை நாம் இப்போ கேட்கலாம்.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வாங்க வனஜா. வாங்க வனஜாமா.
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு ஏதோ நான் பேசும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன், ரேடியோ பக்கத்துல இருக்கீங்களா? நான் பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ இப்போ கேள்வி போலாமா? என்ன படத்துல இருந்து வந்துச்சு இந்த பாட்டு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு ரயில் தான். ஜிகு ஜிகு ரயில் வண்டி இல்ல, ஜிகு ஜிகு ரயில். சரி, யார் பாடி இருந்தாங்கன்னு தெரியுமா?
1: பாடியது வந்து வாணி ஜெயராம்,
0: வாழ்த்துகள். அடுத்த கேள்விக்கு இன்னொரு நேரத்தை போயிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: சொல்றது யாரோ, எங்க இருந்தோ? ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் வந்தது, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லலாமா? டாடியா? நீங்க பாடல் கேட்டு நீங்க தான் சொல்லணும்பா. வணக்கம். ஏன்னா அந்த பாடல் அதிகமா வந்து ஆங்கில வார்த்தைகள் நிறைய அதுல இருந்தது. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வாங்க.
3: பாப்பம் பருத்தியூர் சுமதி.
0: சொல்லுங்கம்மா. இதில் இந்த பாடல்ல வந்து ஆங்கில வார்த்தைகள்.
3: கால் ஷீட் டூயட்
0: ரெண்டு சொல்லிருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி.
3: ஷூட்டிங்.
0: ஓ, ஷூட்டிங் மூணு சொல்லியாச்சா? ஓகே, நம்ம அடுத்த நேரத்தை கேட்கலாம். சரியா? மகிழ்ச்சி. அவங்க வந்துட்டு கால் ஷீட், டூயட், ஷூட்டிங், மூணு ஆங்கில வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட நிறைய ஒரு நான்கு வார்த்தைகள் வந்து அதில் வந்தது. நம்ம முழுமையாக கவனிச்சிருந்தோம் அப்படின்னா தெரியும். அதையும் வரக்கூடிய நேர்கள் சொல்லட்டும், கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேரம் 9:30.
4: ஹலோ
5: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
4: மறுபடியுமா?
5: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: சார், இவ்வளவு எங்க இருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
4: சார், 2 லட்சம்?

0: சப்பா
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததாம்.
0: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
0: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from

0: போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: சரி, நாம கேட்ட அந்த பாட்டில் இருந்த ஆங்கில வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம் பவத் பாரதி.
4: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டிக் நகர். ராஜேஷ்.
3: ராஜேஷ் சொல்லுங்க. ஒரு திரைப்படம் 1981 வெளியான படம் இது. படம் பேர் வந்து ஜிகு ஜிகு ரயில், சரியா? அதுதான் நீங்க வந்து அப்படி எல்லாம் இணையத்துக்குள்ள போய் தேடுவீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் நினைக்கிட்டு இந்த மாதிரி பாடலாம் தேடி எடுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதை கண்டுபிடிச்சு பதில் சொல்றாங்க பாருங்க. முதல்ல வந்து ஒரு நேயரே கட கட கடக்கடன்னு சொல்லிட்டாங்க. யாருடைய பாடல், யாருடைய இசை எல்லாமே சூப்பர். ஏன்னா வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு மேல் ஆர்டிஸ்ட பாடி இருந்தது, வாணிஜயராமும் வெங்கடேஷ் அவங்களும். அதையும் கண்டுபிடிச்சு நம்ம நேயர்கள் சொல்றீங்க பாத்தீங்களா, அதனாலதான் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. வாங்க, இப்போ இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் கேட்டிருக்கோம். வணக்கம்.
5: வணக்கம் மேம். சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து. பேஸ் கிட்டார் அப்படின்னு ஒரு சொல் வந்தது மேம், ஆங்கில சொல்.
3: ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: யாருங்க?
6: தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
3: கும்பகோணத்துல இருந்து பிரபு?
6: இல்ல, பிரபு பேசுறேன்.
3: நீங்க உங்களுடைய வாய்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? நானும் நீங்க பேசுறது அப்படியே எனக்கு கேக்குது. சரி, வாங்க, இப்போ இப்போ சொல்லுங்க இந்த ஆங்கில வார்த்தைகள் என்ன. ஆங்கில வார்த்தைகள் இந்த பாடல்ல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். வணக்கம். வாங்க. அம்மா கேட்டீங்களா? ஹலோ, இனிப்புல இருக்கீங்க, பேசலாமே. ஓகே, வணக்கம். ஹலோ, ரேடியோ ஆஃப் பண்ணலன்னா இப்படிதான் ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. இனிப்புல யார்? அதுதான், அதாவது புதுசா பங்கெடுக்கிற நேயர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ரெகுலரா வரக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே தெரியும், வானொலியை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த லைன் அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்கும். வணக்கம்.
7: வணக்கம்.
3: வாங்க.
7: நான் வடசேரிக்கில இருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
3: எந்த ஊரு?
7: கபிஸ்தலம். 108 சிவாலயம் கோயில் இருக்குல்ல, அங்க இருந்து.
3: கபிஸ்தலம், அங்க இருந்து பேசுறீங்களா? பேர் சொல்லுங்கப்பா.
7: மகாலட்சுமி.
3: மகாலட்சுமி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா மகாலட்சுமி?
7: என்ன
3: நிகழ்ச்சின்னு தெரியுமாப்பா?
7: காட்டு ஓடும்.

0: பாட்டு கேட்டீங்களா நீங்க? என்ன கேள்வி அப்படின்றத உங்களால அதை கண்டுபிடிச்சு பதில் சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து சரி வேற ஏதோ அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. முதல் முறையா அவங்க வந்து முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு இது வந்து தெரியல. பரவாயில்ல, வணக்கம். இரண்டு 9 5 2 0 8 5 3 மற்றும் ஒரு 2 8 3 8 9 8 7 1. வணக்கம்.
1: வணக்கம், கபிஸ்தலம் கருப்பூர்லேருந்து அரியமுத்து பேசுகிறேன்.
0: கபிஸ்தலம், ஓ இப்போ உங்க பகுதியில இருந்தா இன்னொரு நேர்
1: பொண்ணு சர்க்கை.
0: ஹலோ, இல்ல அவங்களுடைய இனிப்பும் ஏன். ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன்.
0: திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி. ஓகே சொல்லுங்க, இந்த பாடல் கேட்டீங்களா? ஐயா
2: கேட்டேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதுல வந்து இன்னும் ஹீரோ ஹீரோயின்
0: ஹீரோ ஹீரோயின்
2: அதுக்கு அப்புறம் வந்து
0: எதுகை மோனே சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார், அந்த பேஸ் கிட்டார் அப்படிப்பட்ட வார்த்தைகளும் அதுல இருக்கும். கால் ஷீட், டுயட், அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வந்து அதுல இருக்கு, அதை யாராவது கண்டுபிடிச்சு சொல்றாங்களான்னு பாப்போம். வாழ்த்துக்கள்மா, நன்றி. வணக்கம்.
3: வேதவள்ளி பேசுறமா, வேலூர்ல இருந்து.
0: வேலூர்ல இருந்து வேதவள்ளி, சொல்லுங்கம்மா.
3: ஒரு மாசம் ரெண்டு மாசமா
0: இப்போ கிடைச்சிருச்சு, சொல்லுங்க. சொல்லுங்க.
3: ஹீரோயின் சூப்பர் ஸ்டார்
0: அதெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு.
3: ரசிகருக்குன்னா இங்கிலீஷ்ல அது சொன்னாங்க.
0: ஓகே, வேற
3: தெரிஞ்சது.
0: ஓகே நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யாருங்க? பாடல் கேட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பதில் சரியா தெரிஞ்சு சொல்றதுக்காக இனிப்பு கிடைக்காம நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் இனிய காலை வணக்கம்.
0: யாருங்க?
5: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
0: சொல்லுங்க துறை.
5: நீங்க இவ்வளவு இது கேப்பீங்கன்னா நான் குறிச்சு வச்சிருந்திருப்பாங்க. நிறைய பாடல் எனக்கு தெரியும், பழைய பாடல்.
0: இப்ப குறிச்சு வைக்கிறதுக்கு, குறிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த இதுவே குறிப்பு எடுத்து வச்சா நீங்க சொல்லிடலான்றதுக்கு. சரி, ஒரே ஒரு சொல் இருக்கு, சொல்லலாமா துரை? மீட்டிங். அதேதான், அதேதான். சூப்பர். ஷூட்டிங் மீட்டிங் அப்படின்னு வரும்.
5: மீட்டிங் வந்துச்சு, அந்த ஒரு வார்த்தை வந்து
0: வந்தது வந்தது. வாழ்த்துக்கள். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. பாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன்.
0: நன்றி நன்றி. ஹீரோ, கால் ஷீட், டூயட், சூப்பர் ஸ்டார், கிட்டார், மீட்டிங், ஷூட்டிங், ஹீரோயின், இந்த மாதிரி நிறைய ஆங்கில வார்த்தைகளை வந்து இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 81 வெளியான படம். ஆனால் இப்போ நம்ம அதிலேருந்து கேள்விகள் கேட்டாலும் நம்ம நேர்கள் வந்து ரொம்ப அழகாக டக்கு டக்குன்னு சொல்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் ஏழுக்கிணர் தேவா, நடராஜன் சுப்பையா, புத்தகரம், கமலாவரதன், கேஎம் கார்டன், செல்வகுமார், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், மீரா வெங்கட்ராமன், வித்யா ரவிசங்கர், ஹரிஹரன், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பாடல் கேள்வி பதில் குறித்த அந்த பதிவை இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எழுக்கினர் தேவா வந்து இன்னொரு பதிலையும் அதில் பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பழைய பாடல் அதனுடைய வரியும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான் நான் அந்த கேள்வியை கேட்கல. அம்பிகாபதி படத்தில் இருந்து அந்த மாசிலா நிலவேணி அந்த பாடலில் வரக்கூடிய, நடுவில் வரக்கூடிய அன்பே இன்பம் அந்த வரியும் வந்து இதில் வந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் கேட்டவொன்னே நம்ம நேர்கள் டக்குன்னு பதில் சொல்லிடுவேங்க இல்லையா, அதனால தான் அதை கேள்வியாக கேட்கலை. ஆனால் அதையும் நம்ம நண்பர்கள் வந்து உள்ளே இருந்து கண்டுபிடிச்சு பதில் கொடுத்துருக்கீங்க. அனைத்து நேர்களுக்குமான வாழ்த்துக்களோடு நம்ம அடுத்த பாடல் போகலாம். பாடலுக்கு முன்னாடி

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக இசையும் நானும். வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணி பாரதி.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவழி கிணறு குமரிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராம் அம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடுறாரு. வானிலாவுக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாருங்க, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜெனரலாக வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: தவறாதீர்கள் நேயர்களே.
3: நேர்களை, இப்போ நாம வாங்க அந்த பாட்டு புதிர்கான பாடல் கேட்கலாம். பாடலை முழுமையாக கவனிங்க. பாடலுக்குள்ளதான் கேள்வி இருக்குது.

0: முழுமையாக அந்த பாடல் நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். 5 மணி 55 நிமிடங்கள் 57 நொடிகளில் அந்த பாடலை முடிச்சாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: வாங்க மனோகரன், பாடல் முழுமையாக கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் மேடம்.
0: பாடல் கேட்டீங்க. எந்த படத்துலேருந்து இந்த பாடல் வந்தது?
1: காதல் தேவதை.
0: காதல் தேவதை படத்துலேருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசை,
1: எஸ்பி
0: பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. இந்த பாடலில் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வந்த இந்த பாட்டில் ஒரே ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல அது வந்திருக்கும். இளமை, அழகு, இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு. யவ்வனம் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: அவ்வளோ நல்ல முழுமையாக அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து அந்த யவ்வனத்தின் பாடலா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரும். யவ்வனம் அப்படின்றது வந்து இளமை, அழகு ரெண்டையுமே சொல்லலாம். யவ்வனம் காத்தல் செய் அப்படின்னு சொல்லியிருப்பார் மகாகவி பாரதி. அவருடைய புதிய ஆத்திச்சுடியில் பார்த்தீங்கன்னா யவ்வனம் காத்தல் செய். இந்த யவ்வனம் காத்தல் செய் அப்படின்ற சொல்ல அந்த வரியை படிக்கும்போது அந்த யவ்வனம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு தேடி சின்ன வயசில். இப்போல்லாம் டக்குன்னு நம்ம கூகுளில் போய் பார்த்துருவோம் இல்லையா, அப்படி அப்போ பார்க்க முடியாது. ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு யவனம்னா என்ன அப்படின்ற பதிலெலாம் தெரிஞ்ச அந்த ஞாபகங்கள்லாம் இந்த பாடல் கேட்கும்போது வந்தது. அதனால் சரி நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யவனம் அப்படின்னு சொல்லி. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, யவனம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொல் அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க நண்பா, சொல்லிட்டாங்க. நீங்க இணையத்துல கேக்குறதுனால கவனிக்கல. ஓ, அது மட்டும் தெரிஞ்சதா? கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இளமை, அழகு, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்னன்னு கேட்டிருந்தோம். யவ்வனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து வாசனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வாசனை, அது ஒரு மலரும் கூட. இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த பாடல. சிந்து அப்படின்றது வந்து உங்களுக்கு

0: கலரா வராது இல்லையா?
1: சிந்து
0: இன்னொன்னு வந்து இசை வகையிலயும் இருக்கு, அது கிடையாது இது. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க தான் சொல்லணும். மீனாட்சி, கும்பகோணத்துல இருந்த பாடல் கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்களா? கேள்வி அந்த, அதாவது வாசனை ஒரு மலர், இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு பாரிஜாதம் அதுல வந்ததா? அது வாசனையை குறிக்கக்கூடிய சொல்லா? ஒரு மலரின் பெயரும் வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க. சொல்லுங்க.
2: செழுமலர்னு ஒரு லைன் வருது மேடம்.
0: செழுமலர், ஓகே. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். வாங்க. மேடவாக்கத்திலிருந்து உங்க பேர் ஒரு
3: முறை
0: சொல்லுங்கம்மா. பாடல் கேட்டீங்களாமா?
3: அது வந்து மலரை குறிக்கும் அந்த காற்று மேம், காற்று தான் சொன்னாங்க.
0: காற்றா? இல்லையே, அதாவது ஒரு பூவோட பேருமா, அதே இது வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட, அதனால
3: கேட்டிருந்தேன்.
0: இல்ல இல்ல, மலரை காற்று மறக்குமா அப்படின்றத வரிய நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்ல, அது இல்ல, ஒண்ணு இல்ல. அதாவது மருவும் தொகை பிரியுமா, அதாவது மருவும் அப்படின்றது இந்த இடத்துல மருன்றது மறுக்கொழுந்து, அதையும் நாம சொல்லுவோம். அது வாசனையையும் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அந்த மலரின் வாசனையை வந்து பிரிய முடியுமா அப்படின்ற ஒரு சொல்லாட்சியில ரொம்ப அழகா கவிஞர் கொடுத்திருப்பாரு. நம்ம நம்மளுடைய முகநூல் பக்கத்துல கலை துரைராஜன், நன்னிலம் அம்பலவாணன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, ஏழக்கிணறு தேவா, அடுத்து மாலினி தேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், ரெடில்ஸ் ஹயத் பாஷா, மாலினி தேவி அவங்க அந்த மருவும் அப்படின்ற இதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வனஜா சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேர்கள் எல்லாருமே எவ்வனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வனம் கிடையாது, யகரம் இருக்கு இல்லையா, யாழ் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அது நெடில் குரில் ஏ இருக்குல்ல, அது அந்த இதை போட்டு தான் எவ்வனம் அப்படின்னா தான் அழகுன்னு அர்த்தம். யகரம் பொதுவாக தமிழில் நிறைய இடங்களில் தொடங்காது, ஆனால் இந்த சொல் வந்து யகரத்தில் தான் தொடங்கும். அந்த ஒரு சொல்லுக்கு தான் எவ்வனம் அப்படின்றதுக்கு தான் இளமை அழகு அப்படிலாம் பொருள் வரும். சரியா?
4: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
5: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
4: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
5: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
4: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
5: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
4: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
5: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
4: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
5: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
4: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
5: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக

0: அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேர்களை கலக்கலரங்கம் நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் காளிதாசன் இயற்றி தேவா இசையமைத்தது. தெற்கு தெருமச்சான் திரைப்படத்திற்காக ஒழிக்கும் இந்த பாடலோடு இனிதே நிறைவு பெறுகிறது கலக்கல் அரங்கம். மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு சந்திக்கலாம் நீர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 10 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து கேட்டுட்ருக்கோம். 10 மணி நிகழ்ச்சியாக 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு இணையலாம். நேயர்களே,

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். பொதுவா எல்லாருக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு அளவா பேச பிடிக்கும், பலருக்கு அன்பா பேச பிடிக்கும். சிலருக்கு நிதானமா பேச பிடிக்கும், பலருக்கு பக்குவமா பேச பிடிக்கும். சிலருக்கு அறிவா பேச பிடிக்கும், பலருக்கு செறிவா பேச பிடிக்கும். எது எப்படி இருந்தா என்ன, எல்லாருக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் பேச பிடிக்கும் தானே? அப்படி உங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சரியான இடம் தான் இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நாங்க கொடுக்கற தலைப்புல ஒரு நிமிடத்துக்கு உங்களுடைய பேச்சை பதிவு பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில அதை நம்ம எல்லாருமே கேட்டு மகிழலாம். அப்படி இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அத்தியாயமான இன்னைக்கு நாம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழோசை. இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழோசை அப்படிங்கிற தலைப்புல யாரெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல், ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே தமிழோசை அப்படின்ற தலைப்புல அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாற்றல் யாருடையது அப்படின்றத கேட்கலாம். செந்தமிழே உயிருக்கும் வேர், எங்கள் சிந்தனைக்கும் மூச்சுக்கும் நீர் அப்படின்ற கவிதைக்கு ஏத்தபடி தமிழோசை அப்படிங்கிற தலைப்பை கேட்டதும் பலரும் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை பதிவு பண்ணி நம்ம விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3க்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவரத்தை சார்ந்த வீரராகவன் அவர்கள். இந்த ஒரு நிமிடத்துக்குள்ள வீரராகவன் அவர்கள் தமிழோசை அப்படின்ற தலைப்புல என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஓசை தலைப்பு மிக அருமை. தழைக்கும் இன்மொழி ஓசை, தரணி புகழ்பாடும் மொழி ஓசை, மனமெனும் கடலில் ஆர்ப்பரிக்கும் மகிழ்ச்சி தரும் அலை ஓசை, ஐம்பெரும் காப்பியங்களும் அலங்கரித்த செம்மொழி ஓசை, ஐயன் திருக்குறளும் அழகுபட அமைந்த ஓசை, வான்வழி உலா வந்து வசந்தம் தந்த இனிய ஓசை, ஆதிக்குடி மக்களும் சிறப்பித்த அழகு தமிழ் இனிய ஓசை, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏற்றம் தருவதே தமிழ் ஓசை, ஆயிரம் ஆண்டுகள் பழமையானாலும் அழிக்க இயலாத தமிழ் ஓசை, அறிஞர்கள் கலைஞர்கள் அனைவரும் அறவுரை அளித்த தமிழ் ஓசை, தாய்க்கு இணை இந்த தமிழ் ஓசை, தளராமல் காப்பதே நம் ஆசை. நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: அதாவது மடை திறந்து பாயும் நதியலை நான் அப்படின்ற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நிமிடத்துக்குண்டான முதல் நொடி ஆரம்பிச்ச உடனே அப்படியே சட சட சட சட சடன் அந்த நதி வெள்ளம் போல, ஒரு அழகான நீரோடை போல தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தி இருக்காரு மாதவரத்தை சார்ந்த வீரராகவன் அவர்கள்.

0: ஸோ நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில இன்னும் பல நேயர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ கவிஞரின் நெஞ்சில் வாழும் அமுதே அப்படின்னு எங்கேயோ படிச்ச ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. ஆனா இந்த கவிதையில அந்த நீ கவிஞரின் நெஞ்சில் வாழும் அமுதே அப்படின்ற ஒரு வரி இருக்கு இல்லையா, தமிழ் அப்படின்றது கவிஞரின் நெஞ்சில் மட்டும் கிடையாது, நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களினுடைய நெஞ்சிலையும் வாழும். அதுவும் சொல்ல போனா தமிழோசை அப்படின்ற ஒரு தலைப்பு கேட்ட உடனே எங்க இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழை ஊற்று மாதிரி பெருக்கெடுத்து நாங்க எங்களுடைய பேச்சாற்றல வெளிப்படுத்துவோம் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய விதமா மயிலாப்பூரை சார்ந்த பட்டாபி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு நிமிட பேச்சாற்றல கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: தமிழ் எங்கள் மொழி, தமிழோசை உலக மொழி, முக்கியமான மொழி தமிழோசை. தமிழ் எங்கும் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. காரணம் நம் முன்னோர்கள் அதிகமாக கேள்விப்பட்டது தமிழ் ஒன்றுதான். ஐயன் தமிழ் புலவர் அவர்கள் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மொழியை 2 சீர் அடிகளாக தொகுத்து திருக்குறளாக தந்திருக்கிறார். ஆக தமிழ் எப்போதும் நமது செல்வத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் ஏன் கலாச்சாரத்தையும் கூட

0: தமிழ் ஓசை எங்கும் பரப்புகிறது. அதுக்காக நம் தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியில் கூட தாய்மொழியாக கருதி, ஏன் பாரதி கூட தமிழ் மீது பற்றி கொண்டு ஏனைய பாடல்களை பாடியுள்ளார். இது தமிழ் எங்கும் உலகம் எங்கும் ஒலிக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி. நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல், ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஓசை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நேயர்கள் வந்து தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல், அதுவும் தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல பல பேச்சுகளை நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அடுத்தடுத்து நேயர்கள் தங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அடுத்த நேயர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3ல. நம்ம நேயர்கள், அதாவது ஒரு நிமிட பேச்சாளர்கள், தமிழோசை அப்படின்ற தலைப்புல ஒரு நிமிடத்திற்குள்ளாக தங்களுடைய பேச்சுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம வீடுகளில் எத்தனையோ ஓசை கேட்டாலும் நம்ம வீட்டையே அழகாக்கக்கூடிய ஓசை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வீட்டில் இருக்கக்கூடிய மழலை செல்வங்களுடைய ஓசை தான். அதாவது யாழினிது

0: தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். இந்த கவிதைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன நினைச்சிட்டு எழுதினாருன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த கவிதைய கேட்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, நமக்குள்ள இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி பொங்கும். அதற்கு இணையான புத்துணர்ச்சியோட இந்த வார ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழோசை அப்படிங்கிற தலைப்புக்கு பலரும் அவங்களுடைய ஒரு நிமிட பேச்ச பகிர்ந்திருக்காங்க. அந்த வகையில தமிழோசை தலைப்பிற்கான முதல் ஒரு நிமிட பேச்ச பதிவு பண்ணியிருக்காரு அந்தணன்பேட்டை அண்ணா அன்பழகன் அவர்கள்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: மூவேந்த மண்ணில் விளையாடி ஐவகை நிலங்களை அனுபவித்த பூங்காற்றே என்னை தீண்டு, தீன் தமிழோசை கேட்கட்டும். கம்பன், இளங்கோ, பாரதி சுவாசித்த கவிதை காற்றே என்னை தொடு, புது தமிழோசை பிறக்கட்டும். தமிழிசையும் தமிழ் பேச்சும் கலந்து கரைந்து என் மூச்சான தமிழோசை காற்றே என்னை தாளாட்டு, உறக்கத்திலும் தமிழே கனவாகட்டும். திறக்காத திருமறைக்காடு தலக்கதவை தமிழா தமிழ் திறனால் அப்பரும் சம்பந்தரும் திறந்தது போல தமிழோசை காற்றே என் மனக்கதவை தட்டு, இலக்கிய வாசல் திறக்கட்டும்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: அடடா, என்ன ஒரு அட்டகாசமான பேச்சு பாத்தீங்களா? ஒரு நிமிடத்துக்குள்ள இவ்வளவு அழகாவும் பேச முடியும், அதே சமயம் நிறைய தகவலையும் கொடுக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டுமா, தமிழோசைங்கிற தலைப்புக்கு தன்னுடைய தெளிவான குரல் கொண்டு எவ்வளவு அழகு சேர்த்திருக்காரு அண்ணா அன்பழகன் அவர்கள் பாத்தீங்களா?
1: ஒரு

0: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. தமிழோசைன்னு தலைப்பு கேட்டதும் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும், இதோ நானும் என்னுடைய 1 நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய 1 நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காரு, கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: தமிழோசை, தமிழிசை, தமிழ் மொழி என்று சொன்னாலே அமிழ்தத்துக்கு இணையான சுவையுடைய மொழி. தமிழ் தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அமிழ்தம் அமிழ்தம் அமிழ்தம் என்று வரும். அமிழ்தம் அமிழ்தம் என்று சொன்னால் தமிழ் என்று ஒலிக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான்

0: பாவது எங்கும் காணோம், இன்ப தமிழுங்கள் உயிருக்கு நீர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார். அப்படி உயிருக்கு இனிமை சேர்ப்பது, இன்பம் சேர்ப்பது, வளமை சேர்ப்பது, உயிரோடு உயிராக இருப்பது தமிழ் மொழி. அந்த தமிழோசையை நம் காதுகளை நிறைத்துக் கொண்டிருக்கும் வானொலிக்கு வாழ்த்துளை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிடம் தான் அப்படின்னு இல்லாம 60 நொடிகள் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. அந்த ஒற்றை நிமிடத்திற்குள்ள நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில இன்னும் நிறைய நேயர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய திறமைகளை, அதாவது பேச்சு திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் யாரு என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, எனக்கு எங்கேயோ எப்பயோ படிச்ச ஒரு வரி, அதாவது கவிதைனா என்ன அப்படின்னு விவரிக்கும்போது சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி ஒரு மழை நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துதோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் தோன்றக்கூடிய ஒன்று தான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ படித்த ஒரு ஞாபகம். ஸோ தமிழில் கவிதை எழுதுறது அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது எப்படியாவது மெனக்கெட்டு நம்மளுடைய கற்பனைகள் எல்லாத்தையுமே அப்படியே புழிஞ்சு சாரா

0: அடுத்து ஒரு கவிதையை நம்ம படைச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். தமிழில் கவிதை எழுதுறதே இனிமே, இதில் தமிழை பற்றி ஒரு கவிதை எழுதி அதை வந்து ஒரு ஒரு நிமிட பேச்சு போல பாவித்து ஒரு பதிவு பண்ணி நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் திரளி கிராமத்தை சார்ந்த மாயக்கண்ணன் அவர்கள் தான் வந்து நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய அழகான கவிதையை ஒரு நிமிட பேச்சாக பதிவு பண்ணி அனுப்பியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சு கவிதையை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். இது உங்கள் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
1: கல்விக்குரிய கலைவாணி, உந்தன் கலரடி பணிகின்றேன் கருணைசை பேணி. அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சங்க இலக்கியங்களில் வீரமும் காதலும் தமிழோசையாய் ஒளிர்கின்றன. திருக்குறளின் அறநெறிகளும் சிலப்பதிகாரத்தின் சந்த நேயமும் சிலப்பதிகாரத்தின் வெவ்வேறு வடிவங்களே 500 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ஒளிர்கின்றன. தமிழ் மொழியின் ஓசைக்கு தனித்துவம் குணம் உண்டு. அது மெல்லினத்தால் மென்மையையும் வல்லினத்தால் வீரத்தையும் நம் செவிக்கு இனிமையை பாய்ச்சும் தன்மை கொண்டதால் தான் என் முப்பாட்டன் முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் பாரதி சொன்னான், தேன்மதுர தமிழோசை உலகமெங்கும் பரம்பகை செய்திடல் வேண்டும் என்றான். உலகிலேயே மிக உயரிய ஓசை கொண்டது சிறப்பு லகரம். அந்த சிறப்பு லகரத்தில் நம் குழந்தைகளுக்கு பெயர் சுட்டி அழைப்போம். அழகன், செழியன், யாழினி, கனிமொழி, தமிழினி என்று. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டிருந்த சந்தனத்தின் புதுமணலில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவிட சிந்தை நிறைந்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. தமிழை படிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தமிழில் ஒரு கவிதை வாசிக்கிறது எந்த அளவுக்கு இனிமையோ அதை விட இனிமை, 100 மடங்கு இனிமை தமிழை பற்றிய ஒரு கவிதை வாசிக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்காரு நம்மளுடைய திரளி கிராமத்தை சார்ந்த மாயக்கண்ணன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இப்படி கவிதை ஊற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஓசை. தமிழ் ஓசை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதும் இல்லை கேட்டதும் நம்ம மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் அப்படியே தோன்றி மறையும். நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய அந்த 1000 எண்ணங்களையும் ஒரு சேர ஒரு நிமிடத்துக்குள்ள சொல்றது அப்படின்றது வந்து நிச்சயமா கடினமான ஒரு விஷயம்தான். ஒரு பெருங்கடலை ஒரு குட்டி கோப்பைக்குள்ளேயோ இல்லை ஒரு குட்டி கோலைக்குள்ளேயோ அடைக்கிறது எந்த அளவுக்கு சிரமமோ, அதை விட சிரமம் நம்ம தமிழோசை அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த 1000 எண்ணங்களை ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றது அப்படின்றது அந்த அளவுக்கு சிரமம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிரமத்தை ஒரு சவாலா நான் எடுத்துக்கிட்டு என் மனசுல தோன்றக்கூடிய அந்த 1000 எண்ணங்கள்ல முத்தான சில எண்ணங்களை நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள பகிர்ந்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நேயர் தான் சென்னை அன்புராணி அவர்கள். ஸோ அன்புராணி அவர்கள் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழோசை அப்படின்ற தலைப்புல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: தமிழ் ஓசை, அதை ஒரு நொடியில் சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு நாள் தான் போதாது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். பாரதிதாசன் அவர்களின் வரி. பாரதியின் தாசனாக தன் பெயரை மாற்றிக்கொண்ட கனக சுப்பிரத்தினம் அவர்கள் அவரது பெயரில் உள்ள சுப்புரத்தினத்தை சுரதா என்று மாற்றிக்கொண்டவர்கள் போல நானும் தமிழ் தாசகி என்று பெயரை மாற்றலாம் தான், ஆனால் முடியாது. திருவிக்க அவர்களின் பேச்சு கேட்பதற்கு தமிழ் தென்றலே வருமாம். நான் பேசுவதை கேட்க வந்திருக்கும் விவித பாரதிக்கு வாழ்த்துக்கள். தமிழில் இலக்கியம், கலை, கதை, கவிதை, கட்டுரை இதையெல்லாம் சேர்த்து நமது நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களிலேயே வள்ளுவர் குரலும் இணையும், சிற்றிலக்கியங்களும் இணையும் குறுந்தகை பாடல்கள் அத்தோடு இணைத்து வணங்கும் தமிழ் விவித் பாரதிக்கு என்னுடைய தமிழ் ஓசை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்க கேட்க உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, தமிழோசை அப்படின்ற ஒரு தலைப்பில் இவ்வளவு விஷயங்கள் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப அழகாக. இன்னும் சொல்லப்போனால், ஒரு நிமிஷத்தில் பேசணும் அப்படின்றவுன்னு ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா?

அந்த பதட்டம் எதுவுமே இல்லாம, அந்த தடுமாற்றம் எதுவுமே இல்லாம நேயர்கள் இந்த மாதிரி ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதை கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு, ஆர்வமா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எந்த நேயர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாகவே இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ஏதோ ஒரு இயற்கையின் அம்சத்தை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உணர்வுகளாக இருக்கட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் ஒரு அங்கம் அப்படின்றதுல

0: எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ஏதோ ஒரு இயற்கையின் அம்சத்தை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உணர்வுகளாக இருக்கட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் ஒரு அங்கம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, அதை நம்மளால மறுக்கவும் முடியாது. இயற்கை எப்படியோ அதே போல தான் மொழியும். அதாவது இயற்கை நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு அங்கமாக இருக்கோ அதே போல தான் நம்ம மொழியும் நம்ம வாழ்வின் ஒரு அங்கம் அப்படின்றத இயற்கையும் நம்ம மொழியும் ஒன்னா இணைச்சு இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வெளிப்படுத்தி இருக்காரு சென்னையிலிருந்து வி மோகன் அவர்கள்.
1: தமிழோசை. கிளிகள் பேசுவதும் தமிழோசை, குயில்கள் கூவுவதும் தமிழோசை, கோயில் மணியோசையும் தமிழோசை, காதலர்கள் களிப்பதும் தமிழோசை, தாயின் தாளாட்டும் தமிழோசை, தோ செய்யோசையும் தமிழோசை, பூக்களின் பூ பூக்கும் ஓசை தமிழோசை, வண்டுகளின் ரீங்காரம் தமிழோசை, அம்மா என்பதும் தமிழோசை, மழலையின் கொஞ்சல் தமிழோசை. ஆக முடிவிலே குழல் இனிது யாழ் இனிது என்பர் தமிழோசை கேளாதோர். நன்றி, வணக்கம்.
0: நான் சொன்னேன் இல்லையா, இயற்கை அப்படின்றத நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது, இயற்கை கிட்ட இருந்து நம்மளையும் பிரிக்க முடியாது. அதே போல தான் தமிழ் மொழியையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, நம்மளையும் தமிழ் மொழி கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்றத தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலயமா வெளிப்படுத்தி இருக்காரு மோகன் அவர்கள். ஸோ இந்த ஒரு நிமிட பேச்சாற்றலுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்து யார் எந்த நேயர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம்.

0: பொதுவாகவே மேடை பேச்சை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மேடை பேச்சாளர் மேடையில் ஏறி அந்த ஒலி வாங்கி முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி யார் இருக்காங்க இல்லை அப்படின்றத பற்றி கவலையே படாமல் மடை திறந்து வரக்கூடிய வெள்ள நீர் போல அவங்களுடைய பேச்சு வந்து அப்படியே சரளமாக வரும் அப்படின்றது தான் ஒரு மேடை பேச்சாளருக்குண்டான அழகு. நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் மா சுஜாதா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்தா, கட்டாயம் இவங்க ஒரு மேடை பேச்சாளராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மடை திறந்த வெள்ளம் போல, ஆற்று வெள்ளம் போல அவங்களுடைய பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பதிவு மா சுஜாதா அவர்களுடையது, கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் ஓசை செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. தொன்மைக்கு அகத்தியம், இலக்கணத்திற்கு தொல்காப்பியம், புகழ்ச்சிக்கு புறநானூறு, ஐவகை நிலங்களை கூறும் குறுந்தொகை, எல்லைகள் அற்ற மொழி இது. என் தாய்மொழியாம் தமிழ் மொழி, எல்லாவற்றையும் எடுத்து எம்பு மொழி இது. தமிழ் சொல் ஒன்றே போதுமே, தரணியில் என்றும் நம்மை உயர்த்துமே. காலத்தை வென்ற மொழி, சொற்கள் பல கொண்ட சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, முன் தோன்றிய மூத்த மொழி, காலத்தை வென்ற மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. தாய் சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, சந்திரனை அழைத்த மொழி, பாட்டி கதை கூறிய மொழி, பாடி இன்பம் பெருமொழி எம் தமிழ் மொழி, பாடி இன்பம் பெருமொழி எம் தமிழ் மொழி. நன்றி, வணக்கம்.
0: கேட்க கேட்க இனிமையா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியா தான் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் தமிழோசை அப்படின்ற அந்த ஒரு தலைப்புக்கு தங்களுடைய எண்ணங்களை ஒரே ஒரு நிமிடத்துக்குள்ள எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது வரக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அது இன்பம் கிடையாது, இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ, நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான தலைப்பு கொடுக்கும் பொழுது யாருக்கு தான் பேசணும்னு ஆசை வராது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சாளர், ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியிலிருந்து தினேஷ் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தி இருக்காரு. ரொம்ப யதார்த்தமான மொழியில, ஆனா பல முக்கியமான கருத்துக்களை சொல்ல வராரோ அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுக்கு இந்த ஒரு நிமிட பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ, நுங்கம்பாக்கம் பகுதியை சார்ந்த தினேஷ் அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: வணக்கம். நெஞ்செல்லாம் தமிழ் மணக்க, நாடி நரம்பெல்லாம் தமிழ் அலைமோத காத்திருக்கும் தமிழோசை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்றா, காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி நமது தமிழ் கொடி. இன்பத் தமிழ், அமுதத் தமிழ், சம்மை தமிழ் என எத்தனை பெயர்களிட்டு அழைத்தாலும் நாக்கின் உச்சரிக்கும் போது ஒரு தனி தித்திப்பை தருவது நமது தாய்மொழிதான். அகத்தியரின் இலக்கணத்திலும் திருவள்ளுவரின் திருக்குறளிலும் இளங்கோவடிகளின் சிறப்பதிகாரத்திலும் மிளந்த தமிழ் இன்று விண்வெளி மற்றும் கணினி துறையில் கெத்தாக நடைபெறுகிறது. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பேராற்றல் நமது மொழிக்கு உண்டு. நாம் பேசும் ஒவ்வொரு தமிழ் சொல்லிலும் நமது பண்பாடும் வரலாற்றும் முன்னோர்களின் வாழ்வியல் அறிவும் பொருந்தியுள்ளது. அத்தகைய பெருமை மிக்க தமிழை தினமும் பேசுவோம், வளர்ப்போம், அடுத்த தலைமுறைக்கு பெருமையோடு கொண்டு சேர்வோம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக மட்டும் கிடையாது, அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் மாறிட்டு வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழோசை அப்படின்ற ஒரு தலைப்பை கேட்ட உடனே, அடடா இதெல்லாம் பேசலாமா, இந்த ஒரு தகவலையும் சொல்லலாமா அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யாரு, அவங்க என்ன பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம்.

தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள், சொல் நயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு கவிதை எழுத உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்டுரை எழுத உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஒரு சிறுகதை எழுத உட்கார்ந்தாலும் சரி, இல்லை இந்த கவிதை கட்டுரை சிறுகதைகளை வாசிக்க உட்கார்ந்தாலும் சரி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய நயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கட்டுரையையோ இல்லை அந்த கவிதையையோ இல்லை அந்த சிறுகதையையோ ரசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களுக்கே இந்த மொழி இவ்வளவு நயம் சேர்க்கும் பொழுது, பேசுறதுக்கு நயம் சேர்க்காம போயிடுமா என்ன அப்படின்ற கேள்விக்கு விடை தரக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாளர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி பகுதியிலிருந்து நிவேதா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட

0: பேச்சை பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த 1 நிமிட பேச்சில் அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம். நான் இன்னைக்கு தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட 1 நிமிஷம் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லார் காதுகள்லயும் வந்து விழுற இந்த தமிழ் ஓசை வெறும் ஓசு மட்டும் கிடையாது. இது நம்ம பாரம்பரியம் பண்பாடு கலந்த ஒரு மொழியா இருந்துட்டு இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் சும்மாவா பாடியிருப்பாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கீழே இருந்து எல்லா மக்களும் நம் மக்கள், எல்லா நாடும் நம் நாடு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த ஒரு மொழினா அது தமிழ் மொழிதான். அம்மா பாடுற தாலாட்டுல ஆரம்பிச்சு திருக்குறள் இனியன் பூங்குன்றனாரோட தத்துவத்துல உயர்ந்து இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்திலயும் கம்பீரமா நிக்கிறது தான் நம்ம தமிழோட சிறப்பு. ஆறுகள் ஓடுற ஓசையில தமிழ் இருக்கு, பறவைகள் பறக்கும் போது அடிக்கிற சிறகுல தமிழ் இருக்கு, இவ்வளவு ஏன் நம்ம இதய துடிப்புல கூட தமிழ் தான் இருக்கு. தமிழால் இணைவோம், இந்த உலகத்தையே நம் உறவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
0: 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல பல நேயர்கள் தங்களுடைய பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நிவேதா அவர்களுடைய இந்த 1 நிமிட பேச்சாற்றல் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான மொழியில அழகா பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: த்ரீல நம்ம நேயர்கள், அதாவது ஒரு நிமிட பேச்சாளர்கள், தமிழோசை அப்படின்ற தலைப்புல ஒரு நிமிடத்திற்குள்ளாக தங்களுடைய பேச்சுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம வீடுகளில் எத்தனையோ ஓசை கேட்டாலும் நம்ம வீட்டையே அழகாக்கக்கூடிய ஓசை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய மழலை செல்வங்களுடைய ஓசை தான். அதாவது, யாழினிது குழலினிது என்பார் தத்தம் மழலை சொல் கேளாதோர் அப்படின்றது வள்ளுவர் சொன்ன வாக்கு. அதாவது, நம்ம வீட்டில் ஒரு யாழுடைய இசை இசைஞ்சாலும் சரி, இல்லை ஒரு புல்லாங்குழலினுடைய இசை இசைந்தாலும் சரி, அதெல்லாம் இனிது அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மழலைகளுடைய ஓசை கேட்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்றது அதற்குண்டான பொருள். இப்போ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான மழலை குரல் ஒலிக்க காத்துக்கிட்டு இருக்கு. சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஆர் ரக்ஷிதா அவர்கள் நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மழலையினுடைய குரலை கேட்டு மகிழலாம்.
1: வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மகாகவி பாரதியார் சிலித்து பாடிய அந்த அமுத சுவைதான் தமிழ் ஓசை. இன்று தமிழ் ஓசை என்னும் தலைப்பில் என் கருத்துக்களை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் ஓசை என்பது வெறும் மொழி அல்ல, அது தமிழர்களின் உயிர் மூச்சு. மலையிலிருந்து விழும் அருவியின் ஓசையிலும் வீசும் தென்றலின் மெல்லிய அசைவிலும் சங்க கால புலவர்களின் கண்டு கொண்ட நயம்தான் தமிழரின் ஒலி வடிவம். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற மூன்று வகை ஒலிகளிலும் கட்டமைக்கப்பட்ட நமது மொழி பாடுவதற்கும் மட்டுமின்றி பேசுவதற்கும் மிக இனிய இசை வடிவத்தை கொண்டது. இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் மொழியை பேசுவது நமது பெருமை மட்டுமல்ல, அதனை பாதுகாப்பதும் நம் கடமையாகும். கணினி யுகத்திலும் தமிழ் கம்பீர நடை போட நாம் அனைவரும் தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம், உலகெங்கும் தமிழ் ஓசையை பரப்புவோம்.
0: பொதுவாக வீட்டில் சின்ன பசங்க பேசுறது அழகு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது இன்னும் கூடுதலான அழகு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் வந்து திருக்குறளோ இல்லை ஏதாவது ஒரு புது கவிதையோ இல்லை ஏதாவது ஒரு செய்யுள் பாடலோ வந்து மழலை குரல் ததும்ப ததும்ப சொன்னாங்கன்னா அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவும் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். மழலை மொழியில் இவ்வளவு அழகான ஒரு பேச்சை கேட்கறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த குரல் பதிவு யாருது அப்படின்றத பார்க்கலாம்.

0: தமிழ்மொழி அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுடைய அன்புக்கும் அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்புக்கும் எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழோசை அப்படின்ற தலைப்பை கேட்ட உடனே தமிழ்மொழி மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய காதலை எப்படியாவது வெளிப்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஆர்வத்தில் நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் வந்து ஒரு நிமிட பேச்சாற்றலுக்குண்டான குரல் பதிவுகளை அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பதிவு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை சார்ந்த ஸ்ரீ பாக்யலட்சுமி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட குரல் பதிவை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, கேட்கலாம்.
1: தமிழ் ஓசை என்று சொன்னால் என் ஞாபகத்திற்கு வருவது இசைதான். சிறுவயதிலிருந்து தமிழ் மொழியின் மீது எனக்கு அதீத பற்று உண்டாவதற்கான காரணம் இசை மற்றும் சொற்பொழிவுகள். நான் பார்த்து வளர்ந்த சொற்பொழிவுகள், நான் கேட்டு வளர்ந்த பாடல்கள், இவை அனைத்தும் தான் தமிழின் மீது எனக்கு அதீத பற்றை ஏற்படுத்தியவை. தமிழ் ஓசை, எனக்கு தமிழ் ஓசை ஆழமாக பதித்தது இசை. முக்கியமாக பழைய பாடல்கள், எங்கள் தாத்தா கேட்கிற பாடல்கள். தமிழ் மொழியை உலகிற்கு காட்ட வேண்டும், அதன் இனிமையை, அதன் முழுமையை, அதன் சுவையை ஒருவன் ரசிக்க வேண்டுமென்றால் அவன் கண்டிப்பாக தமிழ் ஓசையின் இனிமையை அனுபவிக்க டிஎம்எஸ் பாடல்களை ஏற்க வேண்டும். பல்வேறு அருமையான பாடல்களை பாடி உலகம் அழியும் வரை அந்த பாடல் அனைத்தையும் நமக்கு கேட்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது.
0: தமிழ் ஓசை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதும் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பல நேயர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய வரிசையில், தமிழ் ஓசை அப்படின்னா தமிழ் மொழியின் ஓசை மட்டும் கிடையாது, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இசையும் தான் அந்த மொழியினுடைய ஓசை அப்படின்றத ரொம்ப அழகாக பாக்யலட்சுமி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார்? 102.3 FM.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தமிழ் ஓசை அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேச்சாளரினுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கும் பொழுதும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. தமிழ் ஓசை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு நிமிட பேச்சுகளை எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு வியந்து கேட்கிற அளவுக்கு இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில போச்சம்பள்ளி அப்படின்ற கிராமத்துல இருந்து சரவணன் அவர்கள் ஒரு அழகான ஒரு நிமிட பேச்சை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: தமிழ் ஓசை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வட்டார வழக்கு இருக்கிறது. மதுரைக்கு ஒரு தமிழ், கோயம்புத்தூருக்கு ஒரு தமிழ், சென்னைக்கு ஒரு தமிழ், திருநெல்வேலிக்கு ஒரு தமிழ், கன்னியாகுமரிக்கு ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஓசையை நம்ம கேட்கலாம். இதுல இந்த ஓசை சிறந்தது அந்த ஓசை சிறந்ததுலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு தமிழ் ஓசையும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல என்பது போல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு வட்டார வழக்கிலும் இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களின் பொருள் அர்த்தம் நாம் தேடி பார்த்தோம் என்றால் அது நமக்கு 1000 கதைகள் சொல்லும். அந்த ஒவ்வொரு தமிழ் ஓசையிலையும், அதாவது ஒவ்வொரு வட்டார வழக்கிலும் நம்முடைய இத்தனை ஆண்டு கால கலாச்சாரம் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தமிழோசையும் தமிழ் போல, தமிழ்நாடு போல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். நன்றி.
0: போச்சம்பள்ளி சரவணன் அவர்களுடைய இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் பகிர்வு இருக்கு இல்லையா, அதை கேட்கும் பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்னார் தமிழ் ஓசை அப்படின்னு. எனக்கு கேட்ட உடனே எனக்கு முதல்ல என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வட்டார மொழி அப்படிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது ஆமால, தமிழுக்குன்னு ஒரு ஓசை எங்க இருக்கு? தமிழுக்கு ஒரே ஒரு ஓசை கிடையாது, ஒவ்வொரு வட்டார மொழியும் ஒவ்வொரு தமிழ் ஓசை அப்படின்ற கண்ணோட்டத்துல இவர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னு தான் தோணுச்சு. சோ போச்சம்பள்ளியை சார்ந்த சரவணன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்தபடியா ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், அந்த பாடல் கேட்கலாம். இது உங்களுக்கு
2: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு கேட்டோம். தொகுப்பு நரேன்குமார். மீண்டும் இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரம் புதன்கிழமை ஆரம்பமாகும். நன்றி நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லை இல்லை. காலங்கள் மாறினாலும் சில குரல்கள் மட்டும் நம் நினைவுகளில் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த அழியா பொக்கிஷங்களின் இசைப்பயணத்தை மீண்டும் உங்கள் இதயங்களுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி இது.
2: என்றும் இனியவை

1960-70களின் காலத்தால் அழியாத காவிய கானங்கள். ஒரு பாடல் கேட்டாலே பழைய நினைவுகள் விழித்தெழும். ஒரு வரி கேட்டாலே மனம் மீண்டும் அந்த பொற்காலத்துக்கே பறக்கும். அந்த இனிய இசை பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்லவர்

செய்கிறது என்றும் இனியவை. மனதை இசையால் மலர தயாராகுங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரலில் பாடல். இதோ உங்களுக்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இணைவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:06. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1970 பி மாதவன் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான திரைப்படம் வியட்நாம் வீடு. இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம்

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசி

0: வாசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக, என்றும் காவிய கானங்களின் அணிவரிசையாக, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:14. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1975 திரிலோக் சந்தர் தயாரிப்பில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா நடிப்பில் வெளியான திரைப்படம் டாக்டர் சிவா. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. வாலியுடைய கற்பனை வரைக்கு KJ யேசுதாசும் ஜானகியும் பாடிய பாடல் இது. டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: பழைய பாடல்களின் அணிவரிசை என்றும் இணையவையாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:24. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1967 நீலகண்டன் தயாரிப்பில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் காவல்காரன். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கேட்கலாம். வாலியின் கற்பனை வரிகளில் TM சௌந்தரராஜனின் குரலில் பாடல் இது காவல்காரன் திரைப்படத்திற்கு.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக இசையும் நானும். வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவிழிக்கடன் ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராம வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாவுக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக் எனக்கு காட்டுறாருங்க. ஜெனரலாக வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: தவறாதீர்கள் நேயர்களே.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. 102.3 FM. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping

என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:32 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சந்தர்

மாலை 102.3 நேரம் முற்பகல் 11:32. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல் வண்ணத்தில் வாலியின் கற்பனை வரிகளில் பாடல் இது ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக.

0: நேரம் முற்பகல் 11:36. என்றும் இனிவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் கற்பனையில் விஸ்வநாதன் ரமமூர்த்தி இசையமைத்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல் வண்ணத்தில் பாடல்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சேவைகளுக்கு இனிமை சேர்க்கும் பழைய பாடல்களின் அணிவரிசையை என்றும் இனிமையாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:41. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1975 ஜெகநாதன் தயாரிப்பில் MGR ராதா சாலுஜா நடிப்பில் வெளியான திரைப்படம் இதயக்கனி. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. புலமைப்பித்தன் கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜன், P சுசிலா குரலில் பாடல். இது இதயக்கனி திரைப்படத்திற்கான பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் EMGR சரோஜா தேவியின் நடிப்பில் வெளியான பாசம் திரைப்படத்திற்கான பாடலை கேட்கலாம். கண்ணதாசன் கற்பனை வரிக்கு MS விஸ்வநாதன் ராம்மூர்த்தி இசையமைப்பில், PB ஸ்ரீனிவாஸ், P சுசிலா குரலில் பாடல். இது பாசம் திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவே நிகழ்ச்சி. நேரம் முற்பகல் 11:51. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1971 முத்துராமன் கே.ஆர். விஜயா நடிப்பில் வெளியான சூதாட்டம் திரைப்படத்திற்காக எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பி. சுசிலா குரலில் பாடல் இதோ.

நேரம் முற்பகல் 11:55. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாச சிலா குரலில் பாடல் இது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: இதுவரை நாம் கேட்ட அந்த பொற்கால பாடல்களை நினைவு கூர்ந்தபடி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவில் நிற்பது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:40.
2: ரெட்ரோ நேரம்

பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசை நேர்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேர்கள் இப்போது கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ஆம் நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் சுகமான கீதங்கள் மனதை இதமாக தீண்டிச் செல்ல காத்திருக்கின்றன.

ஆம்னீர்களே, இந்த கடிதம் இது இரண்டு உள்ளங்களை இணைக்கும் உறவு பாலம், மனதை தொட்டு மகிழ்வை சுமக்கும் சொற்களின் பூக்கோலம். இதோ

நேர்களை தொடக்கமாக நாம் கேட்ட அந்த பாடல் சித்ராவின் குரலில் பழனி பாரதி வரிகளில் தேவா இசையமைத்திருந்த பாடலை கேட்டோம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது. கற்பனையில் பிறக்கும் விஷயங்களை காகிதத்தில் தீட்டுவதை கதை, கவிதை, காவியம், ஓவியம் இப்படி பல்வேறு வடிவங்களில் குறிப்பிடலாம். ஆனால் உடல், மனம் இந்த இரண்டும் ஒன்றிய நிலையில் உண்மை உணர்வின் வெளிப்பாடுகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் எழுத்து வடிவில் சித்தரிப்பதை கடிதம் என்று மட்டும்தானே சொல்ல முடியும். இதோ அந்த கடிதம் சுமந்து வரும் கவிதை காற்றலையே.

0: நேரம் 12:12:50. வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறத ரெட்ரோ நேரம். கடிதப்பூக்களின் வாசம் காற்றோடு கலந்து நம் மனங்களில் நேசமாய் வீசிக்கொண்டிருக்கிறது நேர்கள். கடிதம் அது எழுத்தில் பதிவாகி எண்ணத்தை உயர்வாக்கும் இனிப்பு பட்டயம். விரல் வழி செதுக்கிய வித்தகச் சொற்சிற்பம். கண்கள் பேசாததை கவனவரி மொழிபெயர்க்கும் தூது ஊடகம் கடிதம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய அரேற்று நேரத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது. ராஜ்குமார் ஸ்வரலதா குரல்களில் சௌந்தர்யன் இயற்றி சேமித்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. கடிதம் அது காலத்தை வென்ற கனவுகளின் நினைவு பெட்டகம். எழுதும் கடிதம் என்ன கோணத்தில் இருந்தாலும் எப்போதும் உயிர் சித்திரமாக பதிய செய்யும் உணர்வின் ஒத்தடம் இந்த கடிதம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com

0: ஏஐஆர் சென்னை மற்றும் twitter.com ஏஐஆர் சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com AIR Chennai, instagram.com AIR Chennai மற்றும் twitter.com AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இசையோடு இணைந்திருக்கும் இந்த இன்பமான நேரம் நிலையத்தின் நேரம் இப்போது 12:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 102.3 FM. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் நாம் வந்து கடித பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். கடிதம் அப்படின்றது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைந்துட்டு வர மாதிரியான ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம அதை நம்மளுடைய அவசர உலகத்தில் அதற்காகலாம் வந்து நம்ம நேரம் கொடுக்குறோமா அப்படின்றது தெரியல. ஆனால் விவத் பாரதிக்கும் நேர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு பாலம் வந்து கடிதம் இல்லையா, பாடல் கேட்குறதுல அந்த

மாதிரியானதில் வந்து அந்த கடிதங்கள் இன்றைக்கும் நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நட்பு, ஒரு உறவை வந்து அதை பலப்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கேட்ட அந்த சேரன் பாண்டியன் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, வரைந்த அந்த கடிதம் வந்ததா, அது வசந்தம் தந்ததா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்தது. அப்படி நம்ம ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக அது போய் கிடைக்கணும் அப்படின்னா முகவரி அதில் சரியாக இருக்கணும் இல்லையா. முதல்ல நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரியும், யார் அனுப்புகிறோமோ அவங்க ரெண்டு பேருடைய முகவரியும் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை அது போய் சேரலை அப்படின்னு சொன்னால் அது திரும்ப அனுப்புறதுக்கு இந்த ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த போஸ்டல் இதில் திரும்ப யார் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கே அந்த கடிதம் போய் சேர்றதுக்கு அனுப்புனவங்களுடைய முகவரியும் தெளிவாக இருக்கணும். கவிஞர் மேத்தா அவங்க வந்து ஒரு அழகான ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க, முகவரி சரியாக எழுதப்படாத கடிதம் முட்டி மோதி அலைந்து திரிந்து எங்கோ சென்று இறுதியில் என்னையே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லாமல் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் போய் சேரணும்னா முகவரி சரியாக இருக்கணும் இல்லையா. அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இப்போது நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

படாத கடிதம் முட்டி மோதி அலைந்து திரிந்து எங்கோ சென்று இறுதியில் என்னையே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இல்லாமல் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் போய் சேரணும்னா முகவரி சரியாக இருக்கணும் இல்லையா? அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இப்போது நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோவும் சுரலதாவும் பாடியது, பழனிபாரதி ஏற்றி சிற்பி இசையமைத்த பாடல் இது.

கடிதம் ஒரு அற்புதமான தூது கருவி. மகிழ்ச்சி, இழப்பு, துயரம், சோகம், அனுபவம், ஆலோசனை, அறிவுரை, அறவுரை, இப்படி எல்லாவிதமான ரசங்களையும் ரசனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய எழுத்து வடிவத்து சொற்செதுக்கல் தான் கடிதம். ஆம்னியர்களே, அப்படிப்பட்ட கடிதம் காற்றலைகளில் கலந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய ரெட்ரோ நேர பாடல்களாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 12:50 கடித மலர்களோடு நாம் காற்றலைகளில் இணையலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி

0: ஹர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜசேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபாய், அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்ஷன் மூலமாக இருந்தாங்கன்னா SBI-லேயும் 2 லட்சம், JBI-லேயும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்குது, அதில் இன்சூரன்ஸ் மூலிமா 2 லட்சம் கிடச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்குது. அந்த காசு வந்து அவங்க பேரில் போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேராக 4 மாசம் 5 மாசம் ஆகிடுச்சுங்க. இப்போ 1.5 மாசத்துக்குள்ளே கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலிமா எனக்கு 2 லட்சம் ரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரன், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், கோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாக

0: வும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சியு ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கப்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது ரெட்ரோ நேரம். கடித கானங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நமது ரெட்ரோ நேரம் நேர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான கடிதங்களுக்காக காத்திருந்திருப்போம், அதுக்காக தவம் இருந்திருப்போம். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும் இல்லையா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விடுதியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வீட்டிலேருந்து வரக்கூடிய பெற்றோர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த கடிதங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்காக நம்ம விண்ணப்பித்து காத்திருந்தது, நண்பர்கள்டிருந்து வந்தது, நமக்கு பிரியமானவங்களுடைய அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய கடிதம், இந்த மாதிரி கடிதத்திற்காக காத்திருப்பது அப்படின்றது வந்து அதுவும் ஒரு சுகமான சுமை இல்லையா? இப்போது மனம் நெகிழ்ந்து பேச, மன்னிப்பு கோர, மகிழ்ந்து உச்சி முகர, ரசித்தவற்றை பகிர்ந்து மகிழ. ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறோம், ரசிக்கிறோன்னா இப்போல்லாம் வந்து உடனே உடனே ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டா, எப்படி இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் கடந்து, இதையெல்லாம் தாண்டி அதை கடிதத்தில் எழுத்துக்களில் பகிரும்போது அதில் நம்மளுடைய மனசை, நம்மளுடைய ரசனையை அடுத்தவங்க பார்க்குறாங்க இல்லையா, அது ஒரு தனி சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அந்த மாதிரியான சுகமான பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடல் மனோவும் வாணிஜயராமும் பாடியது, கங்கேமரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது, பொன்மனச்செம்மல் திரைப்படத்திலிருந்து.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
3: சபாஷ் சபாஷ்.

இப்படியெல்லாம் கடுதாசி போட்ட நினைவுகள் நிச்சயமாக நமக்குள்ளே வந்து போகும் இல்லையா? ஆமாங்க. உள்ளத்தின் அன்பு உணர்வு பூர்வமானால் அது இதயத்தின் மொழி உயிர்ப்பாகி எழுத்தாகிறது, அதுதான் கடிதமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இந்த மாதிரியான கடிதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடல்கள் இருக்குது, ஆனால் கேட்பதற்கு நமக்கு நேரம் தான் இப்போ இல்லை இல்லையா. தொலைந்து போன என் கிராமத்து வாசம் என் தாத்தாவின் நுணுக்கி நுணுக்கி எழுதிய கடிதத்தில் வீசம். கடிதம் கடுகாய் சிறுத்த போதும் அதில் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்க சக்தியான அந்த கடித ஊற்றை நாம் ஒருபோதும் தூர்ந்து விடாமல் வார்த்தெடுப்போம். நேர்களே, இந்த ஒரு சிந்தனையோட அழகாக இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி தேவா இசையமைத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில். இந்த பாடலோட நம்ம ரெட்ரோ நேரத்தை இனிதே நிறைவு செய்கிறோம்.

ஆம்னியர்களே, இப்படி கடிதத்தோடு இணைந்திருந்தால் நிச்சயம் நம் மனம் நலம் நலமாக இருக்கும் இல்லையா? நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நேரம் இப்போது நண்பகல் 1 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஆம்நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நீங்கள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி தான் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் கேட்குறோம். நிறைய வகைமுறை நிறைய வழிகளில் நமக்கு வந்து பாடல் கேட்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போதேச்சா இந்த பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு பாடல் அப்படியே நம்ம வந்து ஹம் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 1:45 வரைக்கும் உண்டான இந்த நேரம் உங்களுக்காக. சரி, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கலாம். எல்லா நேயர்களுக்கும் இந்த சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக நினைவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய நேயர்கள் அதை தவிர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த எண்களில் வரணும்? 2952 2085 3 மற்றும் ஒரு எண் 2838 9871 இணைப்பு எண் 0444 இந்த எண்களில் வாங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் கேட்கலாமா? நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜா இயற்றி இசையமைத்து மனு எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் இது.
3: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு பாடல் சூப்பராக அப்படி கேட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. அந்த முடிக்கிற நேரத்தில் அடுத்து யாருடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் முதல் நேரம் வராங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: ஜோலார்.

0: பேட்டை ஊசினட்டான் கிராமம் பஞ்சவர் பேசுறேன் மேடம்.
1: ஜோலார் பேட்டை, உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
0: ஊசினட்டான் கிராமம்.
1: ஊசினட்டான் கிராமம், வித்தியாசமான பேரெல்லாம் கேள்விப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்குது. சொல்லுங்க சஞ்சீவி. சஞ்சீவிக்கு எனக்கு என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
0: அண்ணன் ஒரு கோவில் படத்துல நாலு பக்கம் வேற எனக்கு அந்த பாட்டு.
1: நாலு பக்கம் வேடணுன்ற பாடலா? கேட்கலாம் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி மேடம்.
1: நன்றி. கிட்டத்தட்ட அதிகமாக கேட்காத ஒரு பாடல் தேர்வு பண்ணி கேட்டிருக்கிறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்து கண்ணதாசனுடைய கற்பனையில் எம்எஸ் சுசநாதனை சேமித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் இவங்களுடைய குரல்களில் இதோ பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பாடல் எல்லார் மனசுக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்போ, என்றும் புதுமை படைக்கக்கூடிய நமது பவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படின்றது வந்து புதிய அறிவிப்பு. உங்களுக்கு புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும் நேர்களே. சரி, இப்போ இணையக்கூடிய அந்த புதிய குரல் புதிய வரவு யார் அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: கடலூர்
0: பக்கமா? ஓ, சரி சரி.

0: சரி சரி. ஆ, முடிகண்ட நல்லூர்ல இருந்து
1: ஆனந்தராஜ்.
0: ஆனந்தராஜ் பேசுறீங்க. நன்றி. இதுக்கு
1: ஆமாம்
0: முன்னாடி நாம பேசியிருக்கிறோமா?
1: இல்லம்மா, அப்பதான் புது நகர்மா.
0: ஓ, இந்த நிகழ்ச்சியில நீங்க முதல் முறையா பேசுறீங்க. ஓகே,
1: உங்க வானொலிக்கு
0: வானொலிக்கு முதல் முறையா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இப்பதான் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் நாங்க, அதாவது நிறைய புதிய நேர்கள் வரணும் இந்த நிகழ்ச்சியில. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில இல்ல, தொலைபேசி வழியா வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்த உடனே ஒரு சக்சஸா ஒரு காலர் நீங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: மணிப்பூர் மாமியார் படம்.
0: மணிப்பூர் மாமியார்.
1: ஆனந்த தேன்காற்று தாலாட்டு.
0: ஆஹா, சூப்பர். நிச்சயமா இந்த நேரம் ஆனந்த தேன்காற்று தாலாட்டுனா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லையா? வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இசை தாலாட்டு. மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது. முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது. மணிப்பூர் மாமியார் இந்த படத்திற்காக.

0: அப்படியே மெல்ல அந்த தாலாட்டோட அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: நடராஜன், புத்தகத்திலிருந்து.
0: புத்தகரம்
1: புத்தகரம்
0: புத்தகரம் ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: காதல் ரோஜாவில் மேடம், அந்த பொண்ணு மாப்பிள்ளன் பாட்டு நல்லா இருக்கும். நம்ம நேயர்கள் அனைவருக்கும் விரும்பி கேட்கறேன்.
0: ஒரு புது பொண்ணு மாப்பிள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடினதா?
1: ஆமா, சித்ரா பாடி.
0: ஓகே ஓகே ஓகே, நல்லது, கேட்கலாம். நன்றி.
1: அனைவருக்கும் விருப்பம்.
0: எல்லாருக்காகவும் தான், கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. நேர்களை, அவர் கேட்ட அந்த பாடல் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக. இசையும் நானும் வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணி பாரதி.
1: குமார் சார் புன்னகைமன் பூவழி கடன் ருக்மணிக்காக சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால்சர் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜரம் வந்திருக்காரு, பால்சர் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும்பார், அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜெனரலாக வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: கேட்கத்தவராதீர்கள் நேயர்களே.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸு. இதில் இப்போ நம்ம ஒரு நண்பர் கேட்டாங்க இல்லையா, புத்தகரம் நடராஜன் அவங்க விரும்பி கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வாலியை ஏற்றி இளையராஜா இசையமைத்தது காதல் ரோஜாவே திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இணைந்திருக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்து வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க,
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் பேசுகிறேன் மேடம்.
0: கீழ் விசாரத்துல இருந்து சொல்லுங்க செல்வம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து செம்பருத்தி மேடம்.
0: செம்பருத்தியா?
1: பாடல் வந்து பட்டுப்பூவே மட்டு பாடு, அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாடல் உங்களுக்காக.
1: அனைவரும் கேட்கலாம் மேடம்.
0: எல்லாருக்காகவும் தான் நண்பா. நன்றி, கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, அவங்க கேட்ட அந்த பாடல் நம்ம கேட்போம். செம்பருத்தி திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அந்த பாடல் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி

என்றும் புதுமை படைக்கும் நமது பவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் நேயர்களே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நீர்கள் எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: வணக்கம் பவத் பாரதி.
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், பகல் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கய்யா?
1: திருப்பத்தூர் பகுதியிலிருந்து ஆனந்தன்.
0: திருப்பத்தூர் பகுதியிலிருந்து? திருப்பத்தூர் ஊர்ல இருந்தா?
1: திருப்பத்தூர் ஊர்ல. ஆமாம்,
0: உங்க ஊரே திருப்பத்தூர் தானா?
1: திருப்பத்தூர், திருப்பத்தூர்.
0: சரி, நன்றி. சொல்லுங்க ஆனந்தன், என்ன பாடல் இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்கறதுக்கு?
1: படம் பாட்டு வந்து பாத்தா பசுமரம், எனக்காகவும் மற்ற நேயர்களுக்காக.
0: எல்லா நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.
1: நிலைத்தின் சார்பாக நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல் இதோ வானொலிகளில்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Vanakkam.
2: Vanakkam.
1: வாங்க, ஏன் பாடல் உங்கள் சாய்ஸோட நிறைவான நேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், முருகவேல் மேடம்.
1: ஆண்டிமடம், முருகவேல், சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
2: கோடி ராகம் படம் மேடம். குட்டாம்பட்டி ரோட்டிலே அந்த பாடல், குடி வைத்தியநாதன் அவர்கள் பாடிய இசையமைத்தது
1: படம். இசையமைத்து பாடிய பாடல், நன்றி. கேட்கலாம், கேட்கலாம். நேர்களை ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1க்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டுக்குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல் கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக் காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்ப பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய உள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ருட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை

0: மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ரூபாய் 270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள் இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி இருக்கும் அது ஃபில் செய்யப்படும்.
1: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின் போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டர்ல போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்குமோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதுல இருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
1: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 250 மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 டு 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
1: விநாயகர் சதுர்த்தி வரும் 14 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 முதல் 11 வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து

0: சுரேகா.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் பாம், இது குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

மூன்று மணிக்கு வர்ண ஜாலத்தில் இனிய திரையிசை பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 4 மணி முதல் 5 மணி வரையிலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரையிசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் பக்தி மாலையாக இடம்பெற கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரை கானத்தில் இனிய திரை இசை பாடல்கள் ஒலிவுலா வரும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரை கானம், 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8 மணிக்கு நீ கோரினால் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே இனிய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு. 11:00 மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்கள் உங்கள் செவி தீண்டி சுகம் சேர்த்திடும் நேர்கள். 102.3 இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. உங்களுக்கு மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கத்தோடு இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடல்களோடு நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம் அது எவ்வளவு இனிமையானது, சுகமானது, அமைதியானது, அதை பற்றி, அதாவது அந்த நேரத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நம் மனதில் ஒரு உற்சாகமே பிறக்கும் இல்லையா. அந்த காலை நேரம் எப்படியெல்லாம் நம் மனதில் நமக்கு உற்சாகம் ஊட்டும், இதை பற்றியெல்லாம் கவிஞர்கள் காலை என்ற அந்த ஒரு சொல்லை கொண்டு பல பாடல்களை அழகாக கவிதையாக படைத்து பாடல்களாக வடித்து தந்திருக்கிறார்கள். அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரும் பாடல்கள் சிலவற்றைத்தான் இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

இளைஞர்களே, காலை நேர காற்று வந்து வாழ்த்தி விட்டு சென்றதா? பகவதிபுரம் ரயில்வே கேட் இந்த திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். சூரியனின் முதல் கதிர் பூமியை தொட இனியதொரு நாளாக புலரும் இனிய காலை நேரம் இல்லைங்க, அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்ட சித்தந்த பாடல். அடுத்து மலரும் பாடல்

இளநேர்களே, காலை கதிரவன் உதயமானதும் சோலை குயில் ஒன்று அழகாய் சிறகடித்து இங்கு பறந்து வர கேட்டு ரசித்தோம். இனிது ஒரு பாடலை இவ்வேளையில், பொன்ன ஊருக்கு புதுசு இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. இளநேர்களே, காலை நேரம் அது புத்துணர்ச்சியோடு மலரும் இனிமையான நேரம் இல்லையா? பறவைகளின் கீதம் மனதை வருட, பனித்துடிகள் புல்வெளியில் சித்திரம் பேச, புன்னகையோடு இந்த நாளை அந்த நாளை வரவேற்போம் இந்த காலை வேளையில் இல்லையா? அப்படி ஒரு மனதை மயக்கும் காலை வேளை தரும் பாடல்கள் தான் இவ்வேளையில் நாம் கேட்டு சுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரவிருக்கும் அடுத்த பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை இவ்வேளையில் எங்கள் செயல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: மேகா திரைப்படத்திற்காக அனிதா பாடிய பாடலை கேட்டோம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: காலை மலர்ந்ததுமே நம்மள ஒரு நம்பிக்கை தோன்றும். நேற்று கடந்ததை மறப்போம், என்று புதிய இலக்கை அடைவோம், இந்த நாள் இனிமையாகட்டும் என்ற உற்சாகத்தோடைய நம்ம மனம் இயங்கத் தொடங்கும் இல்லையா. இந்த ஒரு நாள் பொன்னாளாக இருக்க வேண்டும் என்று அப்படி மலரும் காலை வேலை நேரம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த காலை நேர அந்த காற்று நம்மை தொட்டு செல்லும் பொழுது நம் மனதில் இனம் புரியாத ஆனந்தம் ஏற்படும். அதுபோன்று தான் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த பாடல்களும்.

0: உயர்ந்த வெள்ளம் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வெல் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்ட்ரெங்தன் பார்ட்னர்ஷிப்ஸ். India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: காலை நாம் சொல்லும் ஒவ்வொரு வணக்கத்திலும் கேட்கும் தமிழுக்கான இசையின் வாசனை, தமிழுக்கான வாசனையில் மிளரும் நாம் சொல்லும் காலை வணக்கம், இப்படியாக புலரும் அழகான காலை நேரம் அது.

காயத்ரி திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். என்னே அந்த காலையில் மலரும் அழகான மலர்களில் விழும் பனித்துளிகள் வைரமாய் ஜொலிக்கும். அந்த காட்சியை காணும்பொழுது நம் கண்களும் குளிரும். இது போன்று மலரும் காலை நேரம் அழகானது இல்லையா?

அம்மன் கோயில் கிழக்காலே என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

நேற்றை நாம் கேட்ட சித்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது கல்யாண காலம் என்ற திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட சீத்தோம் நேர்களை. பூங்காற்றின் வாசத்தில் அதிகாலை காற்று மலரும்போது எப்படி இருக்கும் அந்த இனிமை, அந்த வாசம், அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி புரியாத ஒரு எண்ணங்கள், இவையெல்லாம் நம் உள்ளே அலைப்பாய்ந்து வரும் இல்லையா? அந்த புத்துணர்ச்சியோடு அந்த காலை வேளை மலரும் பொழுது அதில் எத்தனை இனிமை, அவை அனைத்தும் இந்த காலை வேளையில் நமக்கு கிடைப்பது நிச்சயம் இல்லையா நேர்களே? அப்படித்தான் அந்த காலை வேளையை நாம் வரவேற்கிறோம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்.

இளைஞர்களே, இனிதான வேளையில் இதமான ராகம், அதுவும் காலை நேரத்தில் கேட்கும் பொழுது எத்தனை ஆனந்தம். ராசாவே உன்னை நம்பி இந்த திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:43, 10 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. நிகழ்ச்சியில் மலரருக்கும் அடுத்த பாடல்.

அதிகாலை காற்று, அது நம்மை தொட்டு செல்லும் பொழுது ஏற்படும் இனிமை ஆனந்தம், அதைத்தான் அழகாய் சொல்லிச் சென்றது. நாம் கேட்ட ரசித்த அந்த பாட தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருந்தார். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக இசையும் நானும். வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி.
1: குமார் சார் புன்னகைமன் பூவழி கடன் ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜரம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பண்ணாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜெனரலாக வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: லேகா சிந்து சுபா பாடிய பாடலை கேட்டோம். பாட்டு பாடவா இந்த திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டோம். நேர்களே, இதுவரை விளம்பர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல் தந்த பாடல்கள். நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமரின் மக்கள்

0: கால திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்கலாம். இந்தியாவில் சமையல் எண்ணெய் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அன்றாட உணவு தேவையிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் சமையல் எண்ணெய்க்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் அளவு நாட்டின் மொத்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக இந்தியா அதிக அளவில் சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. குறிப்பாக பாமாயில் இந்தியாவின் சமையல் எண்ணெயை இறக்குமதியில் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. இந்த இறக்குமதி சார்பை குறைத்து நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசு சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் பாமாயில் என்ற முக்கிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் ஆங்கில பெயர் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் பாம் என்பதாகும். இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சமையல் எண்ணெய் துறையில் தன்னிறைவை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இத்திட்டம் 2021 மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பாமாயில் என்பது எண்ணெய் பனை மரத்தின் பழங்களிலிருந்து பெறப்படும் ஒரு முக்கியமான தாவர எண்ணெய் ஆகும். குறைந்த நிலப்பரப்பில் அதிகளவு எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் பாமாயில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் மட்டுமின்றி சோப்பு, அழகு சாதன பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்கள் தயாரிப்பிலும் பாமாயில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பாமாயிலுக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேவை அதிகமாக உள்ளது. இந்த அதிகமான தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பது பொருளாதார ரீதியாகவும் வேளாண் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் இறக்குமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா, பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய்களின் விலை அதிகரிக்கும் போது அதன் தாக்கம் இந்தியாவின் உள்நாட்டு சந்தையிலும் ஏற்படுகிறது. இதனால் சமையல் எண்ணெய்களின் விலை உயர்வதோடு நாட்டின் அந்நிய செலாவணி வெளியேற்றமும் அதிகரிக்கிறது. எனவே வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்வது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியமானதாகும். இதற்கான நீண்டகால தீர்வுகளில் ஒன்றாக பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்துவதை மத்திய அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாமாயில் சாகுபடியின் பரப்பளவை அதிகரிப்பதுடன் ஏற்கனவே சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தரமான பாமாயில் நாற்றுகள் வழங்குதல், புதிய தோட்டங்களை உருவாக்குவதற்கான உதவி, தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆதரவு, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் அறிவியல் முறையில் பாமாயில் சாகுபடியை மேற்கொள்ளவும் அதிக உற்பத்தியை பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. பாமாயில் ஒரு நீண்டகால பயிராக இருப்பதால் நடவு செய்த உடனடியாக விவசாயிகளுக்கு முழுமையான வருமானம் கிடைப்பதில்லை. மரங்கள் உற்பத்தி நிலையை அடைய சில ஆண்டுகள் தேவைப்படும். இந்த இடைக்காலத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்காக ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதும் இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதன் மூலம் பாமாயில் மரங்கள் முழுமையான உற்பத்தி நிலையை அடையும் வரை விவசாயிகள் மாற்று பயிர்கள் மூலம் வருமானம் பெற முடியும். தமிழ்நாட்டிலும் பொருத்தமான பகுதிகளில் பாமாயில் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் நிதியுதவி, தொழில்நுட்ப வழிகாட்டுதல், தரமான நாற்றுகள் மற்றும் பிற ஆதரவுகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பாமாயில் சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு நீண்டகால வருமான வாய்ப்பாக அமையக்கூடும். உற்பத்தி அதிகரிப்பு, இறக்குமதி குறைப்பு, விவசாய முன்னேற்றம், தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செயல்படும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சியாக அமைகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் நாம் கேட்ட சிக்கலாம்,
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இதுமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர நாம் கேட்ட சிக்கியிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

இரு ஜீவன்களுக்குள் மலர்ந்த காவியம் அது. அழகிய கதையாக மலர்ந்து, கவிதையாக பிறந்து, பாடலாக வலம்புற கேட்டு ரசித்தோம் நேர்கடி. இளையராஜா சித்ரா பாடிய பாடல் அது. கீதாஞ்சலி இந்த திரைப்படத்திற்காக வலம்புற கேட்டு ரசித்தோம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

தன்னெதிரே அழகாய் மலர்ந்த சிவ்வந்தி பூவை கண்டதும் மனம் ஆனந்த சிறகடித்து பறந்த செல்ல, இனியதொரு பாடலை வேடியில் புலாவரக் கேட்ட சித்தோம் நேர்கடி. தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 100.1 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம்.

நேர்களில் நாம் கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல். தர்மா திரைப்படத்திற்காக வரம்பரை கேட்டு ரசித்தோம். வணக்கம் சந்தனம். சந்தத்தோடு இணைந்து இனிய கீதமாக இங்கு மலர்ந்து வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

இவர்கள் நெஞ்சமதில் மலர்ந்த கற்பனைகள் கனவுகளாக இங்கு உலாவர பாடலாக கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பறையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் என்ற நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக. இசையும் நானும் வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணி பாரதி.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவிழிக்கடன் ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராமம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜெனரலாக வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

இவர்கள் உள்ளமது வெள்ளமாய் பெருக்கெடுத்த துள்ளி மகிழ இனிதொரு பாடல் பலம்பரக்கிட்டு ரசித்தோம் நேர்களே. பருவராகம் திரைப்படத்திலிருந்து கே ஜே சுதாசிஸ் ஜா

இதமானது ஒரு தென்றல். இனிமையான இந்த வேளையில் அழகாய் இங்கு பாடலாய் அள்ளிக்கொண்டு வர கேட்டு ரசித்தோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். அது அண்ணா நகர் முதல் தெரு. இந்த திரைப்படத்தில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

துள்ளி வந்த மான் ஒன்று நமக்காக அள்ளி கொண்டு வந்த அந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. உலவரம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. இவ்வேளையில் மலர்ந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம்.

இனநிலை துள்ளி வந்த தேன்சிட்டு அது இனிய கானமதை இவ்வேளையில் இசைத்து விட்டு செல்ல கேட்ட சித்தோம். இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலது. வலம் வரலாம் கேட்டு சுத்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். நேரம் 3:44 இருப்பது நொடி. நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பொது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இடையட்டும்.

0: சந்தோஷ வானில் சிறுகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுத்ரா பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை

0: வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

இளைஞர்களே, இனிமையாய் இதமாய் வீசி வந்த பூங்காற்றது அவர்களின் பெயர்களையும் இங்கே அள்ளி கொண்டு வர கேட்ட சித்தோம் பாடலாய். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலது வெற்றி விழா திரைப்படத்திற்காக விளம்பர கேட்ட சித்தோம் நேர்களே.

மனசுக்குள் மெத்தாப்பு திரைப்படத்திற்காக இனியதொரு பாடலை வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நீர்களே. இதுவரை வலம் வர நாம் கேட்டது வர்ணஜாலம் அளித்த பாடல்கள். நேரம் 4:20.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இளைஞர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டு.

ஆட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களோடு நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் வந்து இன்றைக்கும் வந்து வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம்நேயர்களை, கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேயர்களே. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற எண்ணை முன்னிணைப்பாக கொண்டு 2952 0853 2838 9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க, சரிங்களா? சரி, இப்போது வழக்கம் போல பாடல், அந்த பாடலிலிருந்தால் உங்களுக்கான கேள்வி, என்ன பாடல் முதல் பாடல்? இதோ உங்களுக்கான அந்த பாடல்.

0: பாடுறதற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. கேட்டு ரசித்தோம் இரண்டிற்களே. பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க, யார் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், வாங்க, யாருங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்கிருந்துங்க?
1: கும்பகோணம் இந்திராஞ்சலேருந்து பி எம் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: சரவணன் சார், பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்கள். இந்த பாடலில் வலம் வந்த ஒரு மணி ஆரம், இந்த பாடலில் ஒரு மணி ஆரம் வலம் வந்தது, அது எந்த நவரத்தினத்தினால் ஆனது? எந்த நவரத்தினத்தினால் ஆனது? வணக்கம், வாங்க, யாருங்க? வாங்க, ஹலோ, வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன் மேடம்.
0: பாண்டியன் சார், சொல்லுங்க. பாண்டியன் சார்,
1: நவரத்தினம்,
0: நவரத்தினத்தில் ஒன்று,
1: முத்து.
0: என்னங்க, என்ன ஆரம்?
1: முத்து.
0: சரியா சொல்லலையே. சரி, யோசிங்க, அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம், வாங்க, யாருங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி சரவணன். தங்கத்தின் முகம் எடுத்த தங்கம் மேடம்.
0: இல்ல, நான் நவரத்தினம் கேட்டேன். நவரத்தில கல் பதித்தது இல்லையா, மணி ஆரம். வணக்கம், வாங்க, யாருங்க?
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? முத்தாரம் அப்படிங்கறது சரியான விட யாரு, எங்கிருந்து?
2: பாட்டு மேடம்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
2: நன்றி மேடம்.
0: முத்தாரம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஹேமா மேடம் சொன்னாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நேர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல இனிமையான பாடல்கள், அதோடு சுவையான கேள்விகள், அழகான பதில்கள் அப்படின்னு வளம் வந்துட்டுருக்கு. அடுத்து வரும் பாடல் தான் என்ன இதோ.

0: அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர் வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் மேடம்.
0: சசிகலா தியாகராஜன், இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களாமா?
1: ஆ, பங்கெடுத்திருக்கேன் மேம்.
0: சரி சரி சரி, இந்த பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம்.
0: இந்த பாடலில் மலர்ந்து வந்த ஒரு மலரின் பெயர் என்ன?
1: முல்லை மேடம்.
0: முல்லை அப்படிங்கிறது சரியான உடையா?
1: ஆமா,
0: முல்லை மலர் தானா?
1: ஆமா மேடம்.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி
1: நன்றி மேடம்.
0: வணக்கம் வாங்க. யாருங்க?
2: ஹலோ, வணக்கம்மா.
0: யாருங்க?
2: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டியபுரம் சேர்றது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: முல்லை மலர் தான். முல்லைக்கு குழல் தந்த பெண்ணைக்கு தென்னை.
0: அதான் அந்த வரிகள் ஒவ்வொன்றுமே அப்படி மனசுல பதிஞ்சிருக்கும் இல்லையா?
2: எங்க மனசுல ஆழமா பதிஞ்சதுமா,
0: பதிந்த ஒரு பாடல்.
2: அதாவது இலக்கிய வானிலே கேக்குற அந்த பாட்டு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மைனி, ரொம்ப அழகாக அந்த பாடலே பாடிட்டாங்க இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு அழகான அந்த சொல்லை கொண்டு கவிஞர்கள் பல பல பாடல்களை வடித்தெடுத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் இருவருக்கும். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக,
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் இருந்த கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு சொத்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்ன நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: உஷா, சென்னை.
0: சென்னையிலிருந்து உஷா. பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடலில் பலம் வந்த சோலைக்கு கவிஞர் வயத்த பெயர் என்ன? கற்பகத்து சோலையா? அப்படியா, சரி. அடுத்த நேரத்துக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க?
2: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநாட்டு.
0: பெயர் சொல்லுங்க.
2: வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: சரிங்க, சொல்லுங்க என்ன சோலை?
2: கற்பகத்து சோலையிலே பூத்த மலர் நீ அல்லவோ.
0: அருமை அருமை, ரொம்ப அழகா பாடலாக பாடிட்டீங்க. நன்றி நன்றி. அதாவது இருவருக்கும் வாழ்த்துக்கள். கற்பகத்து சோலை அப்படின்னு ரொம்ப அழகா கவிஞர் குறிப்பிட்டிருப்பார் இந்த பாடலில். அதுதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: உலகம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: இளைஞர்களே, இனிமையான பாடல் இவ்வேளையில் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து வரம்பம் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை. சரி வாங்க, வணக்கம், வாங்க. யாருங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பாதிரமேடு கிராமத்திலிருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்க.
0: ராஜேஸ்வரி மேடம், ஆடி வருவது எது, ஆடி வந்தது எது, ஓடி வந்தது எது?
1: சரியா கவனிக்கல மேடம்,
0: கிடைக்காம.
1: ஆமா, ஏன்னா நிறைய வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 1531 ட்ரை பண்ணியிருக்கேன்க்கா. ஃபர்ஸ்ட் பேசணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பேசுறேன்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா கிடைக்கும்.
1: நன்றிக்கா.
0: வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம், வாங்க யாருங்க?
2: வணக்கம் வணக்கம். நல்லா, அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி.
0: யார் சார்?
2: அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி சார்.
0: சொல்லுங்க, பாடல கேட்டீங்களா?
2: பாடல் கேட்டான். ஆடி வருவது யாரும்,
0: ஆடி வருகிறது, ஓடி வருகிறதுன்னு அழகா கவிஞர் குறிப்பிட்டிருப்பார். அது எதனை யோசிங்க, அடுத்த நேரத்துக்கு. இப்போ வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எங்க இருந்து யாருங்க?
3: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளத்துல இருந்து சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
3: வசந்தத்தின், வசந்தத்தின் தேரோ.
0: தேரை பத்தி கேக்கலையே நானு.
3: நன்றி.
0: வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: யாருங்க, யாருங்க சொல்லுங்க?
4: நகர்ல இருந்து முருகேசன்.
0: முருகேசன் சார் சொல்லுங்க.
4: வசந்தத்தின் தேர் தான் வந்தது
0: இல்லையே, யோசிங்க. வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
6: கோடி கனவுகள் ஆடி வருகிறது கனவில்.
0: சரி, அடுத்து.
5: கோவில் சிலை ஓடி வருகிறது.
0: கோவில் சிலை ஓடி வருது, எப்படிங்க கோவில் சிலை ஓடி வரும்? எவ்வளோ அழகான கற்பனை பாருங்க, கவிஞரோட கற்பனை. அதுதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதை தான் வந்து ஒவ்வொரு பாட்டும் இந்த பாடல்கள்லையும் அந்த அழகான வரிகள் அது எப்படியெல்லாம் உருவாக்கி அதை கொடுத்துருப்பாங்க கவிஞர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு சான்றுன்னு சொல்லலாம். தொடர்ந்த இணைந்த நிலைகளை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
7: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை, அடுத்து மலரும் பாடல்
8: இன்று.

0: பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் இருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. நாம் கேட்ட ரசித்த அந்த பாடலை. வணக்கம் வாங்க, யாருங்க, எங்கிருந்துங்க?
1: மேடம், நான் படுத்துலேருந்து முருகன் பேசுகிறேன்.
0: முருகன் சார் பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: இந்த பாடலில் உலா வந்தது சிறகடித்து பறந்து வந்த ஒரு உயிரினம் ஒன்று, அது என்ன?
1: கழுகு மேடம்.
0: என்னங்க?
1: கழுகு.
0: கழுகு எங்க இங்க வந்தது? சரி, யோசிங்க. நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க?
2: மாலை வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் மோகன சுந்தரி மேடம். மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க.
2: வண்டு வண்டு மேடம்.
0: வண்டு. வண்டு தானா?
2: ரெண்டு வாட்டி வந்தது. அதுவும்
0: ரெண்டு வாட்டி வர வந்ததா? சரி சரி, அப்படி அப்படி வெயிட் பண்ணுங்க, அடுத்த நேரம் கேட்போம். ஹலோ வணக்கம், யாருங்க?
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
3: மேடம், நான் பானு பேசுறேன். ஆவடியில இருந்து பானு பேசுறேன் மேடம்.
0: ஆவடியில இருந்து பானு.
3: சொல்லுங்க
0: பானு, என்ன பதில்?
3: வண்டுங்க மேடம்.
0: வண்டு அப்படிங்கிறது சரியான பதிலா? நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப எவ்வளவு அழகா கவனிச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்களை வரும், வாழ்த்துக்கள். வண்டு அப்படிங்கிறது சரியான விடை. அதைத்தான் வந்து அழகா அப்படி யோசிச்சுட்டு வந்து தெரியாமே அப்படியே பாடலை கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அழகா சொல்லிடுவீங்க. இது ரொம்ப நம்ம ரசிச்சுட்டே இருக்கிற பாடல் தானே, ஒவ்வொன்றும் நம்ம மனதில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: கர்ணன் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து வர இருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ, யாருங்க, எங்கிருந்துங்க? மீனாட்சி மேடம், பாடலை கேட்டீங்களா? உயிர் பெற்று நடந்து வந்தது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். என்ன யானை? அப்படியே அந்த வரிகளை சொல்லுங்க பாப்போம். சரி, யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், யாருங்க?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: எப்ப வந்தீங்க, காலையில வந்தீங்களா?
2: இல்ல மேம், வரவே இல்ல.
0: வரலையா?
2: உயிர் பெற்று.
0: வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், செங்கோன்றம் சந்தானம்.
0: சந்தானம் சார் சொல்லுங்க. உயிர் பெற்று நடந்து வந்த
3: மதம் கொண்ட மத யானை.
0: மதம் கொண்ட மத யானை கிடையாது, அதுதான் அந்த வரிகளை கேட்டேன். யோசிங்க. வணக்கம் வாங்க, யாருங்க? யாராவது சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாம்.
4: வாங்க மேடம். வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: விஜய் ஈஸ்வரன் பேசுறேன்.
0: வாங்க வாங்க வாங்க. வார்த்தைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் இவ்வளோ அழகாக வந்து நேர்களெல்லாம் சொல்லிகிட்டே வராங்க இல்லையா? நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். அடுத்து வரும் பாடல்

0: நேற்றில் நாம் கேட்டது சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலிலிருந்த என்ன கேள்வி பலமுறை இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களே, யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இளநேர்களே, என்ன பாடலை முழுதாக கேட்டீங்களா? சரி, பாடலிருந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்கிருந்துங்க?
2: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார், இந்த பாடலில் இரண்டு நவரத்தினங்கள் இடம்பெற்றது, அது எது?
2: ஒன்று வைரம் மேடம், இன்று ஒன்று முத்து.
0: அப்படியா, அது ரெண்டு தான் வந்துச்சா?
2: ஆ, முத்து.
0: வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பழையம் வஜிம்.
0: சொல்லுங்க, அவர் சொன்னது சரியா?
3: ராமா, சரிதான் மேடம்.
0: என்னென்ன சொல்லுங்க? முத்து,
3: வைரம்,
0: வைரம், இரண்டும் சரியான விடையா?
3: சரியான
0: விடையதான்
3: மேடம்.
0: நன்றி, நன்றி, அழகா சொன்னீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி,
3: நன்றி,
0: நன்றி.

0: கேட்டது இதயவீணை. திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல். வணக்கமாங்க, யாருங்க?
1: ஹலோ, வணக்கம். தாராசுரம், தஞ்சை மாவட்டம் தாராசுரம், யோகநாதன்.
0: யோகநாதன் சார், பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன்
0: மேடம். அதாவது சுவைமிக்க பொருள் ஒன்று இந்த பாடலில் உலா வந்தது, அது என்ன? அதிக சுவை கொண்ட பொருள். சரி, யோசிங்க. அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: திருத்தென்கூடுக்கிட்டை கோபுரத்தினார்.
0: யாருங்க?
2: திருத்தென்கூடுக்கிட்டை கோபுரத்தினார்.
0: சொல்லுங்க. அதிக சுவை கொண்ட பொருள் ஒன்று இந்த பாடலில் இடம்பெற்றது, அது என்ன? என்னங்க? வணக்கம் வாங்க, யாருங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க?
3: பேசுறேங்க.
0: யாருங்க, உங்க பேர் சொல்லுங்க. அப்படிங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஆமா, ஒரு மகன் ட்ரை பண்றேன்.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: உத்தரா மகாலிங்கம்.
0: சரி, பாடலை கேட்டீங்களா?
3: கேட்டோம் மேடம்.
0: பதில் தெரிந்ததா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வர இருக்கும் நீயர் யார்? வணக்கம் வாங்க, யாருங்க?
4: ஹலோ, வணக்கம் மேம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
4: அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம் பக்கம், சின்ன வளையம், வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் மேம்.
0: வெண்ணிலா

0: மேடம் சொல்லுங்க.
1: பிஸ்திக்கும் தேன் மேடம்.
0: தேனா வந்தது? நம்மளாவே ஒன்று சொல்லக்கூடாது. பாடல் கேட்டீங்களா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. வணக்கம் வாங்க. யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: நான் சூளைமேட்டிலிருந்து நூர் முகமது பேசுகிறேன்.
0: சரிங்க, சொல்லுங்க சரியான விடை.
2: கரும்பு மேடம்.
0: அருமை சார், அருமை அருமை.
2: நன்றி.
0: கரும்பின் சுவை வடித்து
2: அழகாக
0: சொன்னீங்க. நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்,
0: நன்றி. என்ன நேர்களே, கரும்பு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வரும் பாடல்

0: சமுத்திரத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடலை கேட்ட சித்தோன் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. வாங்க, வணக்கம். ஹலோ, வணக்கம். வானொலியின் மொழி அளவா குறைச்சிட்டு வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: நாவலூர்ல இருந்து சைக்கிள்.
0: சொல்லுங்க. பொன் மேடையிட்டு காத்திருந்தோன், பொன் மேடையிட்டு காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாடல் வரிகளில் குறிப்பிட்டிருப்பாங்க, அது எங்கு? பொன் மேடை. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: இரு பார்க்கடலில் பொன் மேடையிட்டு.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
2: சைலப்பள்ளி ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார், அப்படியே ஒவ்வொரு வரிகளா கேட்டே இருப்பீங்களோ.
2: இரு பார்க்கடலில் பொன் மேடையிட்டு.
0: இரு பார்க்கடலில் தான் பொன் மேடையிட்டா?
2: ஆமா மேடம், இரு பார்க்கடல்.
0: சரி சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
2: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி. இளைஞர்களே, இனிமையான பாடல்கள் இதமான இவ்வேளையில் உலாவர, அதிலிருந்து கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையாக இவ்வேளையில் பலம்பர கேட்ட சித்தோம். இதுவரை பலம்பர நாம் கேட்டது
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: வலம் வந்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் மாலை 5 மணி.

காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

நேர்களே, பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அடடா இந்த தலைப்பில் தான் பேச போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம்

எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா அது எந்த தலைப்பாக இருக்கும்? இந்த கடைக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம போவோம். கடைக்கு செல்லும்போது அந்த தேவையானதை மட்டும் நம்ம வாங்குவோமா, இல்லை அங்கே பக்கத்தில் பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் எடுப்போமா? இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம். கடைக்கு செல்லும்போது தேவையானதை மட்டும் வாங்குவீர்களா, பார்த்ததை எல்லாம் வாங்குவீங்களா? இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியாக வேணும்னாலும் இருக்கலாம். என்னென்னா நான்லாம் பார்த்ததெல்லாம் வாங்குவேன். ரைட், ஓகே. இப்போ தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டு நம்ம பேசலாம். வரக்கூடிய பாடல் மனசுக்குள் மத்தாப்பு படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பூந்தென்றலே நீ பாடிவா. அந்த பாடலோடு தான் நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம்.

0: இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் குடைது. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது பூந்தென்றல். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வந்தீங்க அப்படின்னா நீங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு வரணும். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுது. ராஜேந்திரன் மணக்குடி. தலைப்பு சொல்லுங்க சகோதரி.
0: சார், நீங்க காலையில வந்தீங்களே, நாங்க அன்பான வேண்டுகோள்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோமே. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம்.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கட்டடிப்புறத்துல இருந்து பாக்யராஜ்.
0: பாக்யராஜ் சார் சொல்லுங்க. பாக்யராஜ் சார் எனக்கு நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா?
2: நமக்கு தேவையான உள்ளத மட்டும் தான் நம்ம வாங்கலாம்.
0: அப்ப அது மட்டும் தான் நீங்க வாங்குவீங்க?
2: ஆமா, நமக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு நீ வீட்ல நம்ம பச்சரி போட்டு கொண்டு போறோம்.
0: என்ன கண்ட்ரோலா இருப்பீங்க போல.
2: ஆமா மேடம்.
0: நான் ஐயோ கடைய பார்த்தேன்னு வச்சுக்கீங்க. அப்பா எனக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பொறுக்கி போடுவேன் கூடையில. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க. மாணிக்கம் சார் சொல்லுங்க.
3: வீட்டுல ஒரு ஜாமம் வாங்கிட்டு சொல்லுவாங்கம்மா, அது அடுப்ப வாங்குறது பாத்துட்டு இதுவும் நமக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருள் தானே, நம்ம வாங்கலாம் என்ன
0: வாங்கிடலாமே
3: அப்படின்னு வாங்கிட்டு போவோமா. வாங்கிட்டு போனோம்னா வீட்டுல என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு ஏன் இந்த காசு இந்த ஜாமம் உனக்கு காசு ஏது நான் வச்சிருந்தேன், அதனால இதுவும் தேவையான வாங்கிட்டு போவோமா. அதே மாதிரி ஒரு 100 கண்டு வாங்கலாம்னு போவோமா, அந்த நூல் கடைக்கு போனோட இந்த நூலும் வாங்க
0: மறந்துட்டு
3: டக்குன்னு அப்படியே நீ ஞாபகம் வந்து அப்படியே நமக்கு தேவையான பொருளை தான் வாங்கிட்டு
0: நம்ம ஒரு கலர்ல வாங்க போய் பல கலர்ல வாங்கிட்டு வருவோம். ரைட்டா?
3: நன்றி நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. அதுதாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மள மாதிரி 4 பேர் இருக்கதான் செய்யறாங்க. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பூந்தென்றல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு போனா அப்படியே இதை எது தேவையோ அதை மட்டும் வாங்குவீங்களா, இல்ல பார்த்ததெல்லாம் எடுத்து அப்படியே பையில போட்டுருவீங்களா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நிலையத்தில் நேரம் பாத்தீங்கன்னா 5:10.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: ராஜாத்தி ராஜா படத்திற்காக மனு மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில்.

0: நிலையத்தில் நேரம் 5:15.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கடைக்கு செல்லும் போது தேவையானதை மட்டும் வாங்குவீங்களா, இல்ல பார்த்ததெல்லாம் வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேக்குறோம். என்ன சொல்றாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் கேக்குது? பார்த்ததெல்லாம் வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டீங்க. சூப்பர் சார், நீங்க நம்மள மாதிரி இல்ல போல இருக்கு. பாத்துட்டு வந்துருவீங்களா சார்? தேவையானதுதான் வாங்குவீங்க, தேவையில்லாதது பக்கமே போக மாட்டீங்க போல. நன்றி சார், நன்றி பகிர்ந்தமைக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: வள்ளி சொல்லுங்க.
2: நான் லிஸ்ட் எழுதி போயிடுவேன்.
0: நீங்க
2: யாருன்னா வாங்கினாங்கன்னா அந்த பொருளை மறந்துட்டேன், வாங்கிடுவேன். டக்குன்னு லிஸ்ட்ல விட்டு போயிடுச்சுன்னு.
0: விட்டு போயிடுச்சுன்னு, அதாவது பார்த்ததெல்லாம் வாங்க மாட்டீங்க, லிஸ்ட்ல அதை விட்டு போனதுதான்.
2: ஆமா, விட்டு போறது மறந்துடுவேன்.
0: விட்டு குறை தொட்ட குறை அந்த மாதிரி. ஆமாங்க மேடம். பாய்.
2: தேங்க்யூ மேடம்.
0: பாய். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
3: மேடம். சென்னை பூந்தமல்லி.

0: கலைசாமி.
1: கலைசாமி சார் சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க.
0: மேடம், கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், எங்க வீட்டுல இருந்தே இந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்னு போறோம். கடையில போய் என்ன பொருள் வாங்கணும்னு போறோமோ அதான் வாங்குவோம். கண்ணுக்கு பார்த்தா கண்ட மாதிரி வாங்க கூடாது மேடம்.
1: வாங்க கூடாது. என்ன இது, நீங்க என்ன மேடம்? நீங்க
0: காசு நிறைய செலவாக ஏறுங்களோ, வீட்டுல அந்த பொருள் எல்லாம் இருக்கும், கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் வாங்கினா பத்தாது, அது சரிப்படாது. நம்ம என்ன வாங்க போறோமோ அதுதான் வாங்கிட்டு வரோம்.
1: நம்ம எதுக்கு போனோம்? நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு கடைய கேள்வி கேட்டுற மாதிரி ஆயிடும். நன்றி.
0: நன்றி மேடம்.
1: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமா?
2: கும்பகோணத்துல இருந்து செல்வன்.
1: சொல்லுங்க செல்வன் சார்.
2: நான் வந்து தேவைப்பட்டதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க மாட்டேன். கையில காசு இருக்கிறத பார்த்துட்டு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு அதை வாங்கிப்பேன். பார்த்தோன்னே வாங்க மாட்டேன்.
1: பார்த்தோன்னே வாங்க மாட்டீங்க. நமக்கு இன்னைக்கு தேவையில்லை, இன்றைய தேவை எது அதை முதல்ல பூர்த்தி பண்ணிப்போம், நாளை காலையில வந்தோடனே நாளைக்கு பார்த்துப்போம். அந்த
2: மாதிரி
1: அந்த மாதிரி சார், வேற மாதிரி இருக்குது. நன்றி.
2: தேங்க்ஸ். அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்
1: சொல்லுங்க.
2: எங்க தாத்தா ஒரு பாடல் ஆசைப்பட்டாங்க, அந்த பாடல் ப்ளே பண்ண முடிஞ்சா தெளிப்பேனுங்களா?
1: அது வந்து பாடல் உங்கள் சாய்ஸ். ஒரு மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு, அதுல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் கேக்குற அன்னைக்கு நம்ம ப்ளே பண்ணுவோம். நன்றி சார் பங்கு கொண்டமைக்கு. ரெண்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா அண்ட் சூளை ரீஜா மனோகரன், ஏழுக்கிணறு தேவா, கருப்பண்ணன் ரங்கசாமி, பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அண்ட் ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து சுகுணா, அவங்க வந்து புதுமையாய் பூந்தென்றல் நிகழ்ச்சியில குரலுங்க. கடைக்கு போனால் தேவையானதை மட்டும்தாங்க வாங்குவேன், சேமிப்பில் அதிக கவனம் இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி நோ வெட்டி செலவு அப்படின்னு சுகுணா அவங்க சொல்லியிருக்காங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து கனகராஜ் அவருமே கூட இனி இந்த பத்து நேர்களை எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பான ஒரு முடிவுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் அண்ட் பிரபாகரன் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, சேஷாத்ரி கும்பகோணத்திலேருந்து, சேது செல்வி பெங்களூர்லேருந்து, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து, மேலப்பேட்டு தயாளன், ஹரிராம் அருமையான தலைப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் வீரராகவன் அவர் மாதவரத்துலேருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, பொன்னியிலேருந்து கலீல் அகமத் இவங்கள்லாம் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் நம்ம சொன்னால் கூட இந்த கடைக்கு போனோம் அப்படின்னா அப்படியே கை கால்லாம் நம்மளுக்கு வந்து பந்தாடுங்க. என்ன நம்ம இந்த பொருளை வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் மேலே நம்ம கண்ணை மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே யோசிப்போம், ஒன்னே ஒன்று வாங்கிப்போமே, ஒன்னே ஒன்று வாங்கிப்போமே அப்படின்னு ஒன்று ஒன்றா வாங்கியே அந்த டப்பா ஃபுல்லாக குவிச்சு வச்சுருப்போம் பாருங்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:20.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: காதல் பரிசு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன்கர்

0: நிலையத்தில் நேரம் 5:25.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம். யாருங்க? ராமானுஜம் சார், சொல்லுங்க. கடைக்கு செல்லும் போது தேவையானதை மட்டும் வாங்குவீங்களா, இல்ல பார்த்ததெல்லாம் வாங்கிடுவீங்களா? தேவைப்பட்டது மட்டும்தான் நீங்க வாங்குவீங்க?
2: ஆமா மேடம்.
0: நீங்க சொல்றது எல்லாரும் கேட்டுருவாங்களா உங்க வீட்டுல?
2: எல்லாரும் கேட்பாங்க மேடம்.
0: எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. நன்றி சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
0: மீனாட்சி சொல்லுங்க.
3: கடைக்கு போனா பாத்துதான் வாங்குவேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என்ன மாதிரி ஒருத்தவங்க இவ்வளவு நேரமா யாருமே வரலையே அப்படின்னு
3: பார்த்தேன். கடைக்கே கிளம்புவோம் மேடம்.
0: மேடம், இந்த மாதிரி வாங்கிட்டு பின் விளைவுலாம் இருக்குமே, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அதெல்லாம் அப்புறம் பாத்து பண்ணி விட்டுருவீங்களா? காசு அதிகமாறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படுறது இல்ல மேடம். இந்த வீட்டுல எதை எதனா திட்டுவாங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி நன்றி நன்றி மேடம்.
3: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் பவித்பா.

0: தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம் செந்தில் கண்ணன் சார், இங்க வந்தீங்க போல இருக்கே இன்னைக்கு நிகழ்ச்சியில. அப்படியா, சரி சொல்லுங்க.
1: நான் தேவையான பொருள் மட்டும் தான் மேடம் வாங்குவேன்.
0: தேவையான
1: தான் வாங்குவேன் வாங்க மேடம்.
0: சரி, நன்றி நன்றி.
1: நான் காலையில எதையுமே வரல மேடம்.
0: சரிங்க சார், சரிங்க சார், நன்றி.
1: வாய்ப்பு நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை புரசிவாக்கம் சவுந்தரராஜன், நல்லா முகமது அவருமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு முகமது பிலால் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசக்குழியிலேருந்து ஜான் பீட்டர், கிருஷ்ணகுமார் அவங்க காரைக்குடியிலேருந்து, வாரியாங்காவிலேருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன், இவங்கள்லாம் வாழ்த்துக்கள் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. போன நினச்சதெல்லாம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு ரவி அம்பத்தூர்லேருந்து, தங்க சரவணன் அவர் வந்து அரசடி குப்பத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்கார். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம.
0: வணக்கம்
2: சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல பேசலாமா? மாலை வணக்கம். நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கோம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இன்னைக்கான ஒரு நாள் நாங்க பேசுவோம், நல்ல நிகழ்ச்சி நடக்கும் இருந்தது.
0: நன்றி.
2: அதாவது சிக்கனம் சேமிப்புக்கு வழிவகுக்கும், ஆடம்பரம் அழிவுக்கு வழிவகுக்கும். கடையில போவோம், நமக்கு தேவையான எல்லா பொருளும் கடையில் இருப்பாங்க, அவங்க மாதிரி தவறு கிடையாது இல்லைங்களா? கடையில எல்லா பொருளும் இருப்போம், நமக்கு தேவையான பொருளா இருக்கும். நமக்கு எது தேவையோ, நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, நம்மளுக்கு நிலம் சொல்லிட்டு எது வேணுமோ அதை வாங்கினாங்கண்டி, ரொம்ப உயர்த்தியான பொருள்லாம் வாங்கி தருங்க. இன்னைக்கு காலையில கடைக்கு போறேன், நான் இது வரைக்கும் கடனை வாங்கினது கிடையாது, யாருக்கிட்டே கடன் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. காலையில கூட ஒரு 3 டோலர் வாங்கினாலும் பார்மசிக்கு போனேன், அவன் 5000 பாத்தீங்களா கொடுத்தாங்க, வந்து அப்புறம் தான் கொடுங்கன்னாங்க. எனக்கு கடன் வாங்க சார் சொல்லிட்டு அது வரைக்கும் 3 மாசம் வாங்கி வந்துட்டேன். உலகத்துல வந்து நான் தெரிஞ்ச மட்டும் என்னன்னா, பணத்துக்கு இருக்கிற மதிப்பு பாசத்து நேசத்துக்கு எதுக்குமே கிடையாது மேடம். பணம் ஜாகிரதையா வச்சிருக்கணும், சிக்கனமா செலவு பண்ணா நாளைக்கு வாழலாம்.
0: நன்றி,
2: அசிங்கமா போயிடலாம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இல்லை நம்ம வந்து நினச்சோம், இன்னைக்கு கடைக்கு செல்லும்போது தேவையானது மட்டும் வாங்குவீங்களா இல்லை பார்த்ததெல்லாம் வாங்குவீங்களா, இதை மட்டும் டாபிக் ஆச்சுன்னு. ஆனால் அதையும் தாண்டி சேமிப்பு சிக்கனம் இதை பற்றிலாமும் நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தா அதில் பல ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க நம்மளுடைய நேயர்கள். நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன் இணைந்து, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: நேர்களை உங்களுக்காக தொலைபேசி எண்களை சொல்கிறோம். 2952085853 மற்றொரு எண் 2838981. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிலையத்தில் நேரம் 5:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே சுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கடைக்கு செல்லும் போது தேவையானதை மட்டும் வாங்குவீங்களா, பார்த்ததையெல்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நேயர்கள் இங்க முகநூல்ல கூட நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்க. நேர்ல வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஓரத்தநாடு நீதிவான்.
0: சொல்லுங்க சார்.
1: எங்களுடைய குடும்பம் வந்து எங்க பாட்டியார் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல வந்து நிறைய வெண்கல பாத்திரங்கள் வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. அது வந்து இடையில வந்து நாங்க இழந்துட்டோம்.
0: சரி,
1: இப்போ கடைக்கு போயிலெல்லாம் அந்த பழைய இரும்பு கடையில பழைய வெண்கல கடையில போய் அந்த ஜாமான் எல்லாம் தேடி தேடி புடிச்சுக்கிட்டு இருக்கிற.
0: முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா எல்லாம் பயன்படுத்தின பொருள் வந்து வீட்டுல இல்ல. அந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து ஈச்சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அந்த பாத்திரத்தில் ரசம் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போ அதெல்லாம் பார்த்தா நம்ம ரசம் வைக்கணுமோ இல்லையோ அதை வாங்கி வச்சுப்போம், அதுதான் நம்மளுடைய கணக்கு. வணக்கம் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: யாருங்க தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து அனிதா பேசுறேன்.
0: அனிதா மேடம், தயங்காம பேசலாம், சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம அடிச்சு தூள் கிளப்பலாம், வாங்க. மேடம், கடைக்கு போகும்போது தேவையானது மட்டும் வாங்குவீங்களா, இல்ல பார்த்ததெல்லாம் அப்படியே வாங்கி பையில போட்டுப்பீங்களா?
1: இருந்தாங்கன்னா
0: வந்து வண்டியில பிக்கப் பண்ணிட்டு போ, கையில காசு எல்லாம் செலவாயிருச்சு அப்படி வைப்போம்.

0: காலி பண்ணிட்டு தான் வருவீங்க. கச்சேரி எல்லாம் வைக்க மாட்டாங்களா மேடம் பின்னாடி உங்க வீட்டுல யாரும்? கையில காசெல்லாம் செலவாயிருச்சு அப்படி வைப்போம். ரைட்டு மேடம்,
1: சாத்துற வரைக்கும் இருந்துட்டு சாத்திட்டு தான் மேடம் வருவோம்.
0: நல்ல காலம் மேடம், நல்ல நல்ல வேலை பண்றீங்க மேடம், நன்றி. கடையை சாத்துற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்களாம் பாருங்களேன். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சாய்த்தாண்ட துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலை பொங்கல இருந்து வாழ்வோரம் தையக்கலைஞர் ராமன் பேசுறோம்மா.
0: ராமன் சார் சொல்லுங்க.
2: நமக்கு தேவையானதுதான் வாங்கணும், எடுத்து வாங்கி வச்சுட்டு வீணா போயிடுதுங்க. வாங்கணும்னா வீணா போயிடும்.
0: அது சரி, எனக்கு வந்து இது வேண்டாம் கூட சரி வாங்கி வச்சுப்போமே அப்படின்னு யோசிப்பாங்க. நாட் ஒன்லி சமையல், அப்படி போக வேணாம். நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம், ராயப்பேட்டை இஸ்மாயில் பேசுறேன்.
0: இஸ்மாயில் சார் சொல்லுங்க.
3: நீங்க
0: மட்டும் இஸ்மாயில் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க ரைட்டா?
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: நன்றி, நன்றி இஸ்மாயில் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இல்லையா? நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். நிலையத்தில் நேரம் 5:40.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: சூரசங்காரம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில் அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் 5:45:35. இதுவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேயர்கள் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சிவசுப்பிரமணியம் சார். என்ன இன்னைக்கு உங்களுக்கு அந்த கடைக்கு போனா நீங்க என்ன பொருள்லாம் எடுத்துருவீங்களா எப்படி?
1: எனக்கு தேவையான பொருள் கடைக்கு போனா நான் செல்லும் போது தேவையான பொருளை தான் மட்டும்தான் வாங்குவேன். நமக்கு வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருளை தான் வாங்குவோம். அதிகமாக எதுவுமே
0: வாங்க மாட்டீங்க? வாங்க மாட்டீங்க.
1: ஆமா மேடம்.
0: நன்றி, நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
2: கடைக்கு போனா தேவையானது மட்டும் வாங்குவோம் மேடம், அதுக்கு மேல எதுவுமே வாங்க மாட்டேன் மேடம்.
0: தேவையானது மட்டும்தான் வாங்குவீங்க?
2: ஆமா மேடம்.
0: சார், கூட இருக்கிறவங்க எதனா சொல்லி நம்மள வாங்குவாங்கன்னு சொன்னா?
2: கூட இருக்கவங்க எதாவது சொன்னாலும் அவங்களுக்கு தேவையானது கேட்பாங்க, அது வாங்கி கொடுக்கலாம்.
0: பரவாயில்லையா? அவங்க எத்தனை பொருள் பார்த்ததெல்லாம் கேட்டா வாங்கி தந்துருவீங்களா?
2: பார்த்ததெல்லாம் கேட்கறதுனா ஏடிஎம் கார்டு இல்லையா கிட்ட
0: சார்? இது பாக்கெட்ல பைசா வச்சிருப்பீங்கல்ல?
2: ஆமா.
0: அத நீங்க செலவு பண்ணுங்கன்னு நாங்க கேட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நன்றி.
2: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: தேங்க்யூ, பை. குணாலன் அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க நடராஜன் சுபையா புத்தகரத்திலிருந்து. அண்ட் கடைக்கு சென்றால் எந்த பொருள் தேவையோ அதை மட்டும்தாங்க நாங்கள்லாம் வாங்குவோம் அப்படின்னு இவங்கெல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் முரளி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மாடம்பாக்கத்திலேருந்து, அத்தனை பொருளையும் அங்கேயே சாப்பிட்டு வாங்க, சாப்பாட்டு பொருளாகவே வாங்குவார் பொழுது சார். ஓகே. வெங்கடேசன் அயப்பாக்கத்திலேருந்து அவருமே வாழ்த்துக்களையும் என்ன பண்ணுவேன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குடும்ப பொறுப்பை கையில் அப்படியே கொண்டவர்களாக இருப்பாங்கங்க அப்படிங்கிற மாதிரி, தேவையில்லாத அங்கங்க அடுத்த நாள் தேவைப்படும் என்பதே மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் அவருடைய பதிவு. சோம

0: சுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, ஏழு கிணறு தேவா இவங்கெல்லாம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம், அழகான ஒரு பிக்சரை போட்டிருக்கீங்க சார், நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாகராஜன்
0: சொல்லுங்க.
1: தேவையான பொருள்தான் மேடம் நான் வாங்கிட்டு வருவேன், ஆனா எங்க பையன் கூட வந்தானா தேவையான பொருள் எல்லாத்தையும் அனுப்புறான்
0: மேடம். ஆமா சார்,
1: காலியா வர அளவுக்கு
0: இல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வேணும் தானே கூட.
1: ஆமா மேடம், அப்புறம் இங்க விட நான் போட்டு உடைச்சிரும் அவ்வளவுதான்.
0: அதான் சார், என்ன பொருள் வாங்கி எத்தனை நாள் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? 50 ரூபாய்க்கு வாங்கினா 5 நாள் நாங்க வச்சிருப்போம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம். விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம். கோயம்புல இருந்து பார்த்திபன் மேடம்.
0: பார்த்திபன் சொல்லுங்க.
2: அதாவது லைனை பிடிக்கதே பெரிசியமா இது மேடம். கடையில இருக்க பொருளை வாங்கிடலாம் மேடம்,
0: சரி? கடையில இருக்கிற பொருளை இப்போ என்ன நம்ம என்ன தேவையானது வாங்குவோமா, இல்ல பாத்து பாத்து பாத்ததெல்லாம் வாங்குவோம்?
2: அத்தியாவசிய பொருள் தான் வாங்குவோம் மேடம், அவசர முக்கியமான பொருள் தான் வாங்குவோம்.
0: நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன், பாக்காத பார்த்த மாதிரியே பாத்து பாத்து எல்லா பொருளையும் அப்படியே வாங்கிடுவோம். நான்லாம்
2: போய் யோசிப்போம் மேடம், அந்த பொருள் கிடைக்க அப்புறம் மறந்துடுவோம்.
3: குழஞ்சிநாதன்
0: சார் சொல்லுங்க. நன்றி நன்றி, பேசலாமா?
3: என்ன காரணம் நீங்க எடுத்து என்ன சொன்னீங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் வாங்கினீங்க, ரொம்ப ரொம்ப அற்புதம், ஸ்வீட் மாதிரி சொன்னீங்க.
0: நன்றி நன்றி.
3: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, ஹலோ,
0: நல்லா கேக்குது.
3: சரி, என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, கடைக்கு போனா ஏற்கனவே ஒரு நேர் சொன்ன மாதிரிதான், நீர் செலவு குறைக்க வேண்டும், 10 ரூபாய் மிச்சமாக வைக்க வேண்டும். அவங்க வியாபாரத்துக்காக எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம வாங்க கூடாது, வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு
4: கருப்பம்புளம் தெற்கில இருந்து சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: சிவகுமார் சார் நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் மேடம். அதாவது கடைக்கு போனா எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு பேசாம வந்துருவோம் மேடம்.
0: வந்துருவீங்கல்ல? ஆமா நானும் பேசி பேசி எல்லா பொருளையும் வாங்குவேன் சார். நன்றி
4: நன்றி மேடம்.
0: வணக்கம். விவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்.
5: அன்னை சேவியர், நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க.
5: அம்மா நாங்க கடைக்கு போனோமா, இல்ல எங்க வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க,
0: நன்றி. எல்லாருமே இப்படி இருந்துட்டா கவலையே இல்லை பாருங்க. சரி, வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ரயிலுக்கு நேரமாச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறார் சித்ரா, எஸ் ஏ ராஜ்குமார் இசையிலும் கற்பனையிலும்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: நேயர்கள் அணிந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்ம வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சியில கடைக்கு செல்லும் போது தேவையானதை மட்டும் வாங்குவீங்களா இல்ல பார்த்ததெல்லாம் வாங்குவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கோம். வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
4: நான் நாகை மாவட்டம் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
3: நாகராஜன் சார் சொல்லுங்க.
4: நான் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா போயிடுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற ஜாமானே வாங்காம போயிடுவேன்
3: மேடம். இல்ல, இப்ப நான் அதுக்கு இன்னொரு நாள் தான் தலைப்பு வைக்கணும். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க. கலா, நீங்க கூட நான் கேட்டேன். கலா, நீங்க வந்ததை நான் கேட்டேன்.

0: சரி, நீங்க வரலன்னா கூட இன்னமேல் வந்து இன்னும் கூட நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரி, இப்ப சொல்லுங்க. நன்றி, நன்றி. கடைக்கு போனா அந்த காசு கூட ஆத்த வெய்யுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்க பாருங்க. வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசதாசா பாரமில்லி கிராமத்தில் இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
1: நான் வந்து மேடம் பாக்குற பொருளையும் வாங்கிடுவேன், அந்தந்த பொருளுக்கும் 10 ரூபாய் 20 ரூபா கூட வச்சு நான் சொல்லுவேன் மேடம்.
0: இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி.
1: ஆமா, பாக்கறதா வாங்கிடணும்.
0: நன்றி மேடம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய மாலை வணக்கம். ராதாமாவளம் சிங்கச்சோழன் சேனல் ஆர்க்கனகில் இருந்து
0: சொல்லுங்க சிங்கச்சோழன் சார்.
2: மேடம், நான் வந்து நான் வாங்குற பொருள் தான் வாங்க போவேன். நான் ஒரு பொருள், என்னுடைய இலக்கு அந்த ஒரு பொருளா தான் இருக்கும். கூட வரவங்க எல்லாம் அந்த வாங்குறத விட்டுருவாங்க, வாங்க போனத அது அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அது அதை பத்தி நம்ம யோசிச்சே இருக்க மாட்டேங்க. அங்க பாருங்க, ஒரு ஆப்போக்கு கடை இருக்குங்க, அது காது கிட்ட வந்து ரகசியமா சொல்லுவாங்க.
0: நாங்க இந்த ஆப்போ கடை வாங்கிட்டாங்க, அதுலதான் நைட்டு ஆப்பம் ஊத்துவோம், இல்லைன்னா உங்களுக்கு டிஃபனே கிடையாதுங்கிற கணக்கா பேசுவாங்க. நன்றி சார்.
2: நன்றி, நன்றி மேம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இப்படிதாங்க நாங்க கடைக்கு போவோம். நாங்க காசே கையில இல்லைன்னா கூட பக்கத்துல யார் காசு வச்சுக்கிறாங்க பர்சுலன்னு பாத்துட்டு அந்த பொருள்லாம் பார்த்ததெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சில நேர்கள் சொன்னாங்க. இல்லைங்க, நாங்க சிக்கனமா இருப்போம் அப்படின்னு சில நேர்கள் சொன்னாங்க. நேர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு எழுந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வர இருப்பது பக்தி மாலை.

நேர்களே, நாம் கேட்ட சித்த அந்த பாடல் சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

கேட்ட பாடல் சௌபாகியவதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. நேரம் 6:14:30. தெய்வீக கீதங்களோடு வரம்பந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

அசுரர் குலம் செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, தேவர் குரல் கே

மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டும்

0: மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவர மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை வெட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீக தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்

கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச

0: யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12 தேதி தொடங்கி 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7 இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 20 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். என் விருப்பம் தரும் முதல் பாடல்

கோடை வெப்பத்தை தணிக்க குளிர் தென்றல் சாமரம் வீசி செல்ல இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரை கேட்ட சித்தோம் நேர்களே. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் அது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என் விருப்பமான பாடல்கள்

0: சுதந்திர வானில் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

ரோஜா மலனுக்கு தாலாட்டு சொல்ல வந்த அந்த பாடல் நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திற்காக வரம்பரை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இளைஞர்களே, அழகிய உலகம் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறி சென்ற அந்த பாடல் மனோ பி சுசீலா பாடியது சார் ஐ லவ் யூ அந்த திரைப்படத்திற்காக. வலம் வர கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:10 நேர்களை இப்பொழுது கேட்கலாம். திரை கானம். இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்கள் வலம் வரும் நேரம்.

நேர்களை நாம் கேட்டது பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம் அளிக்கும் பாடல்கள்.

0: நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

நேர்லே நாம் கேட்டது சத்ரியன் திரைப்படத்திற்காக. ஸ்வரலதா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை பலமர நாம் கேட்டது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு என்னும் சில நொடிகளில். தொடர்பிருப்பது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித்

0: பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற

0: கணக்கில் மலேசியாவின் காங் காய் சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களை இப்பொழுது கேட்கலாம் தரிகானம் அளிக்கும் பாடலொன்று.

0: மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வேர்ல்ட் கோகனட் டே, உலக தென்னை நாள் கொண்டாடப்படுகிறது. தென்னையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக 2009ஆம் வருடத்திலிருந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. தென்னை கற்பக விருட்சம். தென்னையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பலன் தருபவை. அதே போல தென்னை வேரிலிருந்து குருத்து வரை எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் மிக்கவை. நமது அன்றாட உணவில் இரண்டர கலந்து விட்டது தேங்காய். வெங்காயம் தேங்காய் இல்லாமல் நம் வீட்டு பெண்மணிகளுக்கு சமையலே ஓடாது. விருந்து, விழாக்கள், பண்டிகைகள், சடங்குகள்னு எல்லா இடத்திலும் தேங்காய் நீக்கமர இடம் பிடிச்சிருக்கு. தேங்காயில் உள்ள லாரிக் அமிலம், காப்ரிக் அமிலம் ஆகியவை வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண் கிருமிகளை எதிர்க்கும் சக்தி கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது. தேங்காயில் உள்ள ஓர் அமிலம் நமது உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க வல்லது. சுப்பிரமணியன் சார், உங்ககிட்ட தோப்பு இருக்குமே? இல்லைன்னா தான் ஆச்சரியம். புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு உட்பட்ட தாது பொருட்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்து என உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் அனைத்து சத்துக்களும் தேங்காயில் அடங்கியிருக்கு. தென்னையிலிருந்து கிடைக்கும் இளநீரை பற்றி கடுதாசில எழுதணுமா? இளநீர் உடல் சூட்டை தணிப்பதோடு ஆரோக்கியத்துக்கும் வித்திடும். சிறுநீரகம், அதில் வரும் கல் போன்ற பிரச்சனைகளுக்கு அருமருந்து இளநீர். ஏன், எல்லா நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதல் ஆகாரம் இளநீர் தான். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது தேங்காய்பால். தேங்காய்பாலில் கசகசா, பால், தேன் கலந்து குடிச்சா வறட்டு இருமல் சரியாயிடும். வயிற்று புண்ணை போக்க வல்லது. உடல் வலிமையை அதிகரிக்க தேங்காய்பால் குடிக்கணும். சித்த மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகளில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. தீப்புண்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். தேமல், படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கு தயாரிக்கப்படும் மருந்தில் தேங்காய் எண்ணெய்க்கு முக்கிய இடம் உண்டு. தேங்காய்பால் நச்சு முறிவாக பயன்படுத்தப்படுது. வயதாவதால் ஏற்படும் சரும சுருக்கங்கள், சரும தொய்வு போன்றவற்றை தவிர்க்க காப்பர், வைட்டமின் சி அடங்கியுள்ள தேங்காய் பாலை சருமத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா இளமை பொலிவு கிடைக்கும். சுப்பிரமணியன் சார், நாம் பயன்படுத்துகிற தேங்காய், அதில் உள்ள பருப்பு, தென்னமட்டை, வயதான தென்னை மரம் தவிர மற்ற பயன்பாடுகள் எவ்வளவு பார்த்தீங்களா? மத்தம் தைலம், கற்பூராதி தைலம், நீலி பிரிங்காதி தைலம், வெப்பாலை தைலம், பொடுதலை தைலம் ஆகியவற்றின் தயாரிப்பில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. இதில் இருக்கும் வைட்டமின் இ முதுமையை தள்ளி போடும். தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். நமது மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்கள், தெற்கு கன்னியாகுமரி மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் தென்னை எப்படி ஒரு முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுதோ அதே போல எங்கெங்கு வாய்ப்பு இருக்கோ அங்கங்கே ஒன்று ரெண்டு தென்னம்புள்ளையை வச்சு பராமரிக்கணும்னு உலக தென்னை நாளில் ஓர் உறுதியேற்க வலியுறுத்துவது உங்கள் மடல் மாணிக்கம்.

0: நேரம் 7:35. 10 நொடி நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நாம் கேட்டிருப்பது பாட்டும் பயணமும். பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயணங்களோடு நாம் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இளையாணியர்களே. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாலாட்டு. ஆம்ளையர்களே, தாலாட்டு பாடல்களோடு ஒரு பயணமாய் இன்றைய பாட்டும் பயணமும் இடம்பெற இருக்கிறது. அன்னையின் அரவணைப்பில் இருக்கும் மழலைக்கு தரும் இன்பம்தான் தாலாட்டு. இளையாணியர்களே,

0: என்ன நேர்களே, தாலாட்டு இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி பாடிய பாடல். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக,
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: பாட்டும் பயணமும், இதில் தாலாட்டு பாடல்களோடு பயணமுமாய் இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. குழந்தையை தூங்க வைக்கவும், அழுகையை நிறுத்தவும், தாய் நாவையை ஆட்டி பாடும் நாட்டுப்புற பாடல் தாலாட்டு பாடல். நாவை அசைத்து ஓசை நயத்தோடு பாடும் பாட்டுதான் தாலாட்டு.

கற்பகம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:44. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வரும் வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

தாலாட்டு. அது மழலைக்கே உரித்தான ஒரு அன்பான சொத்து. சின்ன தம்பி திரைப்படத்திற்காக மனோ பாடிய பாடலை கேட்டோம். பலபந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். இதில் தாலாட்டு பாடல்களோடு ஒரு பயணமுமாய் இன்றைய பாட்டும் பயணமும். அடுத்து மலரும் பாடல்

0: ஒரே ஒரு கிராமத்திலே. இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல்.
2: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டுருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்துக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: நேர்களே, இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ போரினால்.
1: ஆம் நேர்களே, நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சாச்சு. நேர்களே, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்றைய நீ கோரினால் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்? தூக்கம் அப்படிங்கிறது யாருக்கு தான்? சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதுவும் டிராவல் சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏறி உக்காந்த உடனேவே சில பேருக்கு வந்துடும், சில பேருக்கு வந்து தன்னை மறந்து பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வரும். எனக்கெல்லாம் எப்படி பண்ணாலும் வராது, அந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு அடுத்த பாடல் என்ன வரும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படி இருந்தா கூட பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணம் எது அப்படிங்கறதா நீங்க சொல்ல போறீங்க. சொல்லலாம் 2952208533 மற்றொரு எண் 2838987171. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை நீங்கள் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு பாடலோடு தொடங்கிடுவோம். இந்த மியூசிக்கே கேளுங்களேன், அப்பா இந்த மாதிரி மியூசிக்கு நம்மளாம் அடிமை ஆகிடுவோம். அதிசய பிறவி ஆரம்ப மியூசிக்கே அப்படி இருக்கும். இந்த படத்துலேருந்து தான் நந்தன கும்பி கொட்டி அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா கற்பனை பிறை சூடன்.

0: அப்படியே பஸ்ஸில் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அந்த பாடல். நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணத்தை பகிரலாம் அப்படின்னு சொன்னவனேவே நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் திருவானியர் மீரா.
0: மீராமா சொல்லுங்க.
1: அது எங்க ஊருக்கு போயிட்டு அப்புறம் தான் பெரியகுளம் போகும். நான் ஏறி உட்காந்து அவ்வளவுதான் ஜன்னல் வழியா சூப்பரா தூங்க
0: ஆரம்பிச்சுட்டு
1: எங்க ஊர் வந்ததே எனக்கு தெரியல.
0: அந்த
1: கண்டக்டர் என்னை எழுப்பல, அதோட லாஸ்ட் பெரியகுளத்தோட அப்புறம் வந்து என்னை எழுப்புறாரு. அம்மா எங்க நீங்க இறங்கணும், இப்படி தூங்குறீங்களே,
0: கொஞ்சம் எந்திரிங்களே. ஏன்னா நான் மாட்டுக்கு உங்களை வந்து மதுரை வரைக்கும் அப்படியே கூட்டு போயிட்டோன்னா கஷ்டம் இல்லையா? நீங்க
1: அப்புறம் என்ன எழுப்பினாரு, ஹேண்ட்பேக்க பஸ்லயே போட்டு இறங்கி போறேன். அவர் என்னை துரத்திட்டே வந்து ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க சொல்லி அனுப்பிச்சுட்டேன்.
0: ரைட், ஓகே, நன்றிமா பகிர்ந்தமைக்கு. நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைன்ல வந்துட்டீங்கன்னா பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
2: கடலூர் மாவட்டம் முத்தாஜலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க மேடம்.
0: செண்பகவல்லி ரங்கநாதன் சொல்லுங்க.
2: ஆமாங்க மேடம், நான் ஊருக்கெல்லாம் போயிருக்கேங்க மேடம், ஆனா எப்பயும் தூங்குறது இல்லைங்க மேடம்.
0: தூங்க மாட்டீங்க?
2: தூங்க மாட்டாங்க மேடம்.
0: பாட்டுலாம் போட்டு கேட்டா தூங்க மாட்டீங்க?
2: நன்றி.
0: போகும்போது
2: கூட நைட்

0: தூங்காமையே போனீங்க.
1: அந்த நைட்டு ஃபுல்லா சாங் போட்டுக்கிட்டே வந்தாங்க கேட்டுட்டே. அந்த டிரைவர் கூட கேட்டாருங்க, மேடம் ஏமான்னு உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்ட்டு.
0: நன்றி. தூக்கம் அப்படிங்கிறது இந்த பேருந்துல போகும்போது, பேருந்துல போகும்போதும் ஆகட்டும், என்ன என்ன வண்டி தேர்ந்தெடுத்தாலும் ஆகட்டும், சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி டூ வீலர்ல போகும்போதே பின்னாடி உட்காந்து ஓட்டுறவங்க மேல ஐயோ அவங்க பாவம் நினைக்காமே தூங்கிட்டு போவோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:10.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்த கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் மேடம், கிடைக்கவே மாட்டேங்குது.
0: இன்னைக்கு கிடைச்சிருச்சு. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றி. ஆனா நீங்க யார் இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடணும்.
3: கண்டாவூர் மாவட்டம், பாபநாசம் வட்டம், வடசேர்க்கை கிராமம், சண்முகவல்லி சிவாஜி பேசுறேன்.
0: சண்முகவல்லி சிவாஜி, அந்த கிராமத்தை சேர்த்துக்கிட்டு இனிமேல் அடுத்த தடவை எல்லாம் அப்படி சொல்லிடுங்க. நன்றி, சொல்லுங்க.
3: சருக்கை சண்முகவல்லின்னு சொல்லிடுறேன்.
0: ஆ, சூப்பர் சூப்பர். சருக்கை சண்முகவல்லி மேடம், அப்பா என்ன பாருங்க, சாவுக்கு சா சொல்லுங்க. பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணம் எது?
3: சின்ன பிள்ளைங்களை எங்க அம்மாவோட பொறுப்புனா தூங்கிடுவோம் மேடம், ஜன்னல் ஓரமா உட்காந்து.
0: ஜன்னலோரம் சீட்டு, அங்கிருந்து வர காத்து, அப்புறம் என்ன, தூங்க வேண்டியதானே.
3: நன்றி. முயற்சி திருவினையாக்குங்கிறது கரெக்ட் மேடம்.
0: அப்பா சூப்பர் மேடம், நன்றி.
3: சொல்லும் போது சருக்கை சண்முகவல்லின்னு சொல்லிடுறேன் மேடம். தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ, பாய் பாய்.
3: ரொம்ப சந்தோஷம் மேடம்,
0: நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம், ஆழ்வார்குறிச்சி, பரமசிவானந்தம்.
0: நன்றி, நன்றி, சொல்லுங்க சார்.
4: அதாவதுமா, தூக்கம் வந்து எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமா தூங்க மாட்டேன். அந்த இரவு நேர வேலைகள் இருந்தா தூக்கம் வரும்.
0: இரவு நேர வேலைகள் அப்படி கேக்கல, பயணத்தின் போதுதான் கேட்டிருக்கேன்.
4: அதான் சொல்ல வரேன், பயணம் பண்ணுவது. நான் வந்து இரவு நேரம் வேலை பார்த்துட்டு திருப்பி பயணம் பண்ணி ஊருக்கு போகணும்.
0: சரி, நன்றி.
4: அந்த பஸ்ல யாரையும் உட்கார்ந்து ஆழ்வார்ஜி இறங்கணும். காலை நேரம் இரவு நேரம் போறான் பாத்துட்டு பஸ்ல யாரையும் உட்கார்ந்து ஆழ்வார்ஜியில இறங்குறதுக்கு தென்காசி பேசு.
0: பாத்தீங்களாப்பா, சுத்தி பாத்துட்டு வந்துடலான்.
4: சரி, தென்காசி போயாச்சுன்னா அங்க இறங்கின உடனே பக்கத்துல குத்தாலம்னா அங்க குளிச்சுட்டு திருப்பி வண்டி ஏறி, சரி முடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடையை வந்த உடனே அடுத்த ஸ்டாப் ஆழ்வார்குறிச்சி, கடையத்துல முடிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு தூங்கி பானாசம் போயிட்டேன்.
0: இப்படி போயிட்டே இருந்தீங்களா, வேற லெவல் சார். நீங்க வீட்டுல கேட்டா கூட இப்படி தூங்கிட்டேன்னு சொல்லலாம் பாருங்க.
4: திருப்பி அதை முடிச்சுட்டு பானாசில போய் அங்க ஒரு குளியல போட்டு திருப்பி அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு வந்தேன். இந்த ரெண்டு நேரம் டிராவல்ல 200 ரூபா நஷ்டம் வேற. ஆனா அந்த 2 மணி நேரம் தூக்கம் நல்ல தூக்கம்,
0: பயங்கரம் பயங்கரம். நன்றி சார்.
4: நன்றிமா, நன்றி.
0: தூங்கிட்டு ஸ்டாப்பிங் வந்துருச்சேன்னு டிரைவரே எழுப்பி கேட்டாங்களாம். இவங்கள சொன்னாங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க சொன்னாங்க. இவர் சொல்கிறாரு 200 ரூபா நஷ்டமாச்சு, ஆனால் 2 மணி நேரம் நல்லா தூங்கினங்க. ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா போட்டுக்கிட்டா கூட நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரைட்டு, இப்போ நம்ம பஸ்ஸில் போன மாதிரி ஒரு பாட்டு.

ஃபீலிங் கொடுத்தது. இப்போ ட்ரெயினில் ஏறி உட்காந்து போனால் எப்படி இருக்கும், அதுவும் தூக்கம் வந்தால் எப்படி இருக்கும், சக்கு சக்கு சக்குன்னு இந்த பாட்டோட மியூசிக்கே ஆரம்பிக்குது பாருங்களேன். என் ஜீவன் பாடுது இந்த படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் பயணத்தின் போது

0: உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நேயர்களுக்காக ஒருமுறை மீண்டும் தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிலையத்தில் நேரம் 8:20.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது மியான், சாந்தி ரமேஷ், ஏழு கிணறு தேவா, ஹரிராம் அவர் வந்து வாழ்த்துக்களை அவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி, மயிலாப்பூரில் இறங்கினாங்க, நான் போய் அடையாறில் இறங்கிட்டேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், அதிகாலை ஆழ்ந்த உறக்கத்தினால திருப்பூர் வரை சென்று அங்கிருந்து திரும்பிய அனுபவம் ஏராளமாக இருக்குது. ஈரோடு போகும்போது அவர் அங்கே போயிருக்காரு வழியில். தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம், அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் ஏறி இடம் கிடச்ச உடனே நல்லா தான் போயிட்டு இருக்கும், என்னதான் சுகமோ நெஞ்சில் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்ட நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அவரை தொடர்ந்து ராசா மகன் ஹரிச்சந்திரன், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன் இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. என்னால மறக்க முடியாதுங்க, இந்த சென்ட்ரல் ரயில்ல ஏறி பெரம்பூர்ல இறங்கணும், ஆனா ரொம்ப கண்ணு அசந்து போயிட்டங்க, அதனால அம்பத்தூர் ஸ்டேஷன்ல இறங்கி மீண்டும் பெரம்பூர் வந்தங்க, இதை என்னால மறக்க முடியாது அப்படின்னு பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அவருடைய பதிவு. சரவணன் ராமலிங்கம் அண்ட் நெடுஞ்செழியன் அவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நிறைய நாள் உறங்கிய அனுபவம்லாம் இருக்குங்க அப்படின்னு கும்பகோணம் குமரன் அவருடைய பதிவா இருக்கு. பொன்னேரி கலீல் அகமத், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், அயப்பாக்கம் வெங்கடேசன் இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பாபு முல்லக்காடுல இருந்து சுகுணா, நான் தூங்கிடுவேன் மேடம், எந்த ஊர் வந்தாலும் தூங்கிடுவோம், ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் அங்க பொருள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா டக்குன்னு கண்ணை முழிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாவம் நம்மளை மாதிரி பொழுது. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, கிரிதரன் அண்ட் மயிலாப்பூர்லேருந்து கிரிதரன், வலங்கை மான் ஆட்டோதுரை இவங்கெல்லாம் வந்து நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், முத்துமாரி, தூக்கம் வரும்போது ஒரு ஸ்டாப் வந்தால் முழிச்சு பார்ப்பேன் மேடம், நம்ம ஸ்டாப் வரலன்னு இன்னும் வந்து தூங்குவோம் அப்படின்னு தூங்கிடுவான்றாங்க முத்துமாரி. என்ன மேடம் இது? ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்ட தலைப்புக்கு நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, மயிலாப்பூரில் இறங்கணும் மேடம், மறந்துட்டு மந்த வேலியில் போய் இறங்கிட்டேன், பரவாயில்ல சார், பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் நடந்து கூட போகலாம், நாங்களாம் எவ்வளோ தூரத்துலேருந்து பண்ணியிருக்கோம் தெரியுமா. முகமது பிலால் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிராம், பஸ்ஸு கிளம்புவது ரொம்ப தாமதமாகும் மேடம், இந்த திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகும்போது 2 கிளம்பிச்சு, சுமார் காலையில் 8 வரைக்கும் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கிய இடமோ வேற இடமா ஆயிடுச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. ரீஜா மனோகரன், 12 ரோந்து பணியில் ஒரே வாகனத்தில் பயணிக்கும் போது சில நேரங்களில் உறங்கி மேல் சாய்ந்த போது உடனே வாகனத்தை நிறுத்தி தண்ணீரை கொடுத்து முகத்தை நல்லா கழுவி பணி செய்த அனுபவம்லாம் இருக்கு அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, வணக்கம், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது வந்து மேடம், நான் வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ ராத்திரிலாம் போகும்போது வெளிய வெளிய எனக்கு தூக்கவும் வராது. நீங்க சொன்ன மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டு தான்
0: இருப்பேன்.
2: அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கு பாருங்க விடியறப்ப நம்ம இறங்க போற சமயத்துல, அப்ப வந்து எனக்கு என்ன மறந்து நான் தூங்கிடுவேன்.
0: தூங்கிடுவீங்களா?
2: கூட அந்த வந்து ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிப்பா மணி ஆயிடுச்சு இப்ப இறங்க போறேன் இறங்க போறேங்கிறப்ப ஐயோ இப்ப போய் நம்மளுக்கு தூக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டு இறங்குவேன். தூக்க கழகத்திலே வீட்டுக்கு போவேன்.
0: அது மாதிரி
2: நிறைய இடத்துல

0: மாதிரி நடந்திருக்காங்க.
1: இப்போ முடிச்சுக்கிங்க சார், அடுத்து நம்ம பாடலாம் கேட்டுடலாம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம். பிபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வெள்ளியாகம் தங்கம்.
1: இப்போ எவ்வளோ நேரம் சார் சொல்லுங்க?
2: நன்றி.
1: வணக்கம். விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் காஞ்சிபுரத்துல இருந்து அமீர் திருஷ்டி பேசுறேன்
1: மேடம். அமீர் திருஷ்டி சொல்லுங்க. குழந்தைங்கள பாவம், அது அவங்கள வந்து ஃப்ரீயாக விளையாட விடணுங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் லைனை போட்டு கொடுத்துட்டு பேசுங்கன்னா அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம்? சின்னமாப்பிள்ளை படத்திற்காக மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். இது வந்து நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டே இருக்கிறவன் நினச்சிக்கலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வரும் நேயர். வாங்க, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் தாராசுரம் சமரசம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அம்மா, ஒரு தடவை பஸ்ல போகும்போது நல்லா தூங்கிட்டம்மா, பக்கத்து உள்ள ஒரு மேல போய் சாஞ்சிட்டு இருந்த போல இருக்கு.
0: அது ரொம்ப முக்கியம் ஐயா. ஆமா,
1: நாங்க நேரம் பார்த்து உட்காரியாட்டி தெருவை பார்த்து ரோடை பார்த்து உட்காரியாரு. நான் அப்பதான் வெளியில பாக்குறேன், நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டு இடம் வந்துடுச்சு. வந்து நெரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. டாக்டர் ஏஞ்சி கண்டிப்பா ஐயா ஐயான்னு சத்தம் போட்டேன். அவரு பக்கத்துல உட்காந்து இவரை பத்தி தான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு இவரு என்ன பாக்குறாரு. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், ஏன் கத்துறேன்னு. இல்ல இல்ல இல்ல, இருங்க இருங்கன்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு, சார் இறங்கணும் சார், நான் கண்டக்டர்ட்ட இருங்க, நவம் தெரிஞ்சு நீங்க அடுத்த சாப்பிட இறங்கின்னு அடுத்த சாப்பிட வந்து இறக்கி விட்டாருமா.
0: முடியாதுமா என்னால. நன்றி, நன்றி பகிர்ந்தமைக்கு. நன்றி ஐயா.
1: நன்றிமா.
0: இங்கே கூட பார்த்தீங்கன்னா சில நேர்கள்லாம் போட்டிருக்காங்க, பயணத்தில் நம்ம தூங்குறோமோ இல்லையோ, அந்த பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பவங்க தூங்கி நம்ம மேலே அப்படியே சாய்வாங்க பார்த்தீங்களா. ஐயய்யா பாப்பான்னு நானும் ஐயா ஸ்ட்ரைட்டாக உக்காருங்கன்னு நானும் தூங்க மாட்டேன், அவங்களையும் தூங்க விட மாட்டேன் சார். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. தேவிகா சொல்லுங்க. தேவிகா,
2: நாங்கள் வந்து ஒரு போன மாதம் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனோம் மேடம். சேலம்.
0: சரி.
2: டீலர்ஸ் பஸ் நைட் ஏறணும், விடிய காலையில 4 மணிக்கு இறங்கணும். அது சீனர் வந்து ஒரு 2 மணிக்கு அம்மா ஒன்னு ஒரு 2 அவர் இருக்குதுமா, அதுக்குள்ள நானே சொன்னேன் எல்லாம் எனக்கு சரி நீ போங்க. சொன்ன உடனே அவரு போயிட்டாரு. அது ஸ்கிரீன் எல்லாம் போட்டுருந்தது பாத்தீங்களா, நல்லா தூங்கிட்டேன் மேடம். சேலத்துல இருந்து 4 அவர் டிராவலிங் போயிருச்சீங்க மேடம். போயிட்ட பிறகு முடிச்சு பாக்குறேன், 7 மணி. 4 மணிக்கு நாங்க இறங்க வேண்டியவங்க, எனக்கு பேஜாராயிடுச்சு. அவருக்கு கிளீனர் நீங்க கொண்டு
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா. நன்றி, பாய். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க சார்.
3: என்ன
0: என்ன ஓகே, பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணம் எது எது எது அப்படின்னு
3: நான் கேட்டேனே. இறங்க மேடம்.
0: சரி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: சேலம் மாவட்டம்
0: பெரியசாமி. சொல்லுங்க பெரியசாமி.
4: புதிய நேர்கள் மேடம்.
0: சரி வாங்க, வரவேற்கிறோம்.
4: திருவாரூர் மாவட்டம் ரெடிமேட் பண்றோம்.
0: சரி.
4: நான் பஸ்ல போக பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ட்ரெயின்ல பஸ்ல போய் தூங்கிட்டு போவோம். நாங்க பஸ் எங்க ஊருக்கு தாண்டி எங்க

0: ஆத்தூர் தான் சேலத்துக்கு 50 கிலோமீட்டர், அங்க ஆத்தூர் தாண்டி சேலமே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும் மேடம்.
1: ஓஹோ பாருங்க,
0: ஒரு தூக்கிட்டு போய் திரும்ப எழுப்பி விட்டுருவாங்க, அப்புறம் திரும்ப எழுதி அப்புறம் டிக்கெட் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்புறம் வரும் மேடம்.
1: திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி.
0: ஆமாம் மேடம்,
1: நன்றி.
0: நன்றி மேடம்.
1: பல மைலுக்கு அப்பால் போயிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நான், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட வச்சு ரொம்ப நாளா ஆகுது.
1: நீங்க யார் பேசுறீங்க?
2: நாங்க தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் வீடா சுவாமிநாதன்.
1: சுவாமிநாதன் சார் சொல்லுங்க.
2: தள்ளி போச்சு
1: கவுந்தம்பாடி சென்னியப்பன், ஓம் பிரகாஷ் இவங்கெல்லாம், நாகராஜன் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்து பார்த்து பயத்தோடு உட்காந்துருப்போம் மேடம். ஆனால் ஒரு தடவை இல்லைனாலும் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிடுவோம்ல, அப்புறம் நமக்கு முழிப்பு வரும், இறங்கினா ஒரே பயந்துக்கிட்டே போவோம். நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன், கலைதுரைராஜன், மீரா வெங்கட்ராமன், கருணாநிதி வீரவர்நல்லூர்லேருந்து, சபரி மனோஜ் இவர் சொல்லியிருக்காரு, மேடம் காலையில் நீண்ட தூரம் அலுவலகம் செல்லும்போது நான் உறங்கிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல காலம் சார், அலுவலகத்துக்கு போய் உறங்காமல் நீங்கள் போகிற வழியிலே உறங்கிட்டு போகிறீங்க பாருங்கள், அது வரைக்கும் உங்களை பாராட்டணும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிட்டு பெங்களூருக்கு போகணும். நாங்கள்லாம் சேர்ந்து குடும்பத்தோடு ரயிலில் போனோம், தூக்க கழகத்தில் அப்படியே இறங்க வேண்டிய நிலையத்துக்கு முன்னாடி இறங்கிட்டோங்க. முன்னாடி இறங்கிட்டாங்க பார்த்துக்கங்களேன், அவங்க இறங்க வேண்டிய ரயில் நிலையத்தில் இறங்கிட்டோம். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்பட்டு என்னுடைய மகன் தான் அழைத்து சென்றார். அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது மேடம். என்ன பயம், அவர் அவ்வளோ கூட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் சார் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பயணம் சம்மந்தப்பட்ட பாடல்களை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த தமிழரசன் தங்கவேலு, எனக்கு இது நாள் வரையிலும் அந்த பயணத்தின் போது நிறுத்தத்திற்கு முன்னதாகவே அந்த விழிப்பு வந்துடும் மேடம். தெளிவான நினைவோடு பயணிக்கும் போது மூளையில் செயல்படக்கூடிய கடிகாரம் நம்மையே எழுப்பிடும்னா பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன், இந்த வடநாடு சிம்லா சென்ற நேரத்தில் அந்த உடல் அசதியில் அப்படி இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் அந்த நிலையத்தில் உறங்கி விட்டதால் அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்கி கார் பிடிச்சு போனோன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு பயணத்தில் ஒரு வாகனத்துலேருந்து இறங்கி இன்னொரு வாகனம் பிடிச்சி போயிருக்கீங்க பாருங்கள் சார். இந்த சிரமப்பட்டு அந்த வாழ்க்கையில் மறக்க இயலாத தருணம் அது அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு ரெடியூஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவருடைய பதிவு. இப்போ நமக்காக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்க போகிறோம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா படகுல போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குங்க. சின்னவர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கேட்கவிருக்கும் இந்த பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.

0: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்தால் கூட இறங்காமல் நாங்கள் அப்படியே தூங்குவோங்க. எங்களை யாருனா பக்கத்தில் இருக்கிறவங்க பாவம் பார்த்து எழுப்பி விட்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? எனக்கு நல்லா கேக்குது மேடம், உங்களுக்கு கேக்குதா?
1: கேக்குது,
0: சொல்லுங்க.
1: நான் ஊருக்கு பஸ்ல போயின் இருக்கும்போது
0: எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு பாருங்க வேற பிரச்சனை.
1: அங்க கிட்ட போய் இறங்குறது அப்ப வரும் தூக்கம்
0: வருவான்.
1: அப்புறமா மறந்துட்டு ஏன்னு நம்ம வந்து ஸ்டாப்பிங் எழுதிச்சுன்னே
2: எங்க ஊர் சிற்றூர் டவுனுக்கு வத்தல கொண்டு போனோம். ஏழாம் வகுப்பு தான் படிக்கிறேன். ஸ்கூல்ல விட்ட உடனே கடையில 9 மணிக்கு உட்கார சொல்லலாம், கடைசி பஸ் தான் நீ போகணும்ன்றாரு எங்க ஜான் பீட்டர். அதாவது என்ன செஞ்சு கடைசி பஸ் 9:30 பஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா
0: சொல்லிடுறேன்.
2: 9:30 பஸ்ல உட்காந்துட்டேன் கடைசி வண்டியில சிற்றூருக்கு அந்தோனியார் பட்டியில இறங்கணும். அப்ப வந்து நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு என்ன செஞ்சேன், கடைசியில ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உசிலம்பட்டிங்கிற ஏரியா, உசிலம்பட்டி
0: மாதிரி
2: மாவட்டம், அங்க போய் இறக்கி விட்டாங்க. சரி, நான் இடையில கிராமம் வந்தா கரெக்டா 10:30 இரவு 10:30 தூங்கிட்டேன்.
0: அவங்க இறக்கி விட்டதான் தப்பு, நம்ம தூங்கினது தப்பு இல்ல. ரைட் சார், ஓகே.
2: அந்த மாதிரி திருப்பி மறுபடியும் அந்த நினைவு மலரும் நினைவுல தான் ஞாபகம் வருது.
0: நன்றி, நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான்
0: சொல்லுங்க,
3: ராமகிருஷ்ணன் மேடம்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
3: நான் இங்க திருநெல்வேலிக்கு போறதுக்கு, நான் இங்க சென்னையில இருந்து ஏறணும்னா எப்பவுமே ஃபேமிலியோட போறதுனால மேலேயே நல்லா தூங்கிடுவேன்.

0: படுத்து காலைல திருநெல்வேலியில தான் இறங்குவேன். அது என்னாச்சுன்னா நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் தனியா போனேன். அப்ப வந்து திருநெல்வேலி ட்ரெயின்ல போகாம நாகர்கோவில் இந்த இதுல போயிட்டேன் வேற ட்ரெயின்ல. அது என்னடானா திருநெல்வேலிய விட்டுட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு முடிச்சு பார்த்தா நாகர்கோவில்
1: வந்துருச்சு,
0: அந்த ஸ்டாப் வந்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்து திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் கேட்டு, ஆமாப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால இறங்கி தடப்பண்ணி ஓடி அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி வந்து ஊருக்கு பஸ் பிடிச்சு கல்யாணத்துக்கு போறதுக்காக போனேன்.
1: வேற லெவல். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்னா, கல்யாணத்துக்கு போகும்போது குடும்பத்தோட கூட்டத்தோட போகணும். நம்மள எழுப்பிருப்பாங்களா அவங்க, யாருன்னா ஒருத்தர் இல்லனாலும் ஒருத்தர், இந்த மாதிரி தனியா போக கூடாது இனிமேல், சரிங்களா?
0: கடையை விட்டு போக முடியல, ஒரு அளவு போக வேண்டியிருக்கு சில கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, திருநெல்வேலி இருந்து அந்த மண்டபத்துக்கு போகணும்னா அங்கேயும் மீட்டிங் விட்டேன்.
1: வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா? அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மள ஹோல்டுல போட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
2: வண்டலூர் கொளப்பாக்கம் வெங்கடேஷ் மேடம்.
1: வெங்கடேஷ் சொல்லுங்க.
2: சென்னையில் திருச்சி போனேன் மேடம். அப்ப திருவள்ளூர் தாண்டி பஸ் தூங்கிட்டேன் மேடம்.
1: திருவள்ளூர் தாண்டி தூங்கிட்டீங்க?
2: ஆமா மேடம், தாண்டி மேடம். அப்புறம் அங்க போய் கண்டத்தை எழுதி விட்டாரு மேடம், திருச்செண்டில போயிட்டு.
1: கண்டக்ட் பாத்தீங்களா அப்பா, வேற லெவல் சார் நீங்க. அப்ப கூட நாமளே எழுந்துக்கல, கண்டக்டர் எழுப்பி விட்டாதான் நம்ம எழுந்திருப்போம். லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துச்சு, இறங்குங்க அப்படின்னா தான் எழுந்திருப்போம். நன்றி,
2: நன்றி மேடம்.
1: ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன். அந்த பெங்களூர் நிலையத்தில் இறங்காமல் அடுத்த நிலையத்தில் இறங்கி இறங்கி அங்கே மொழி தெரியாமல் அந்த பாஷை தெரியாமல் நான் தடுமாறி திருப்பியும் பெங்களூரே வந்தேன். இந்த பழைய சம்பவம்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு நல்லா முகமது சொல்லியிருக்காரு. இது என்னங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது அப்படின்னு புரசுவாக்கம் சௌந்தரராஜன் அவர் சொல்லியிருக்காரு. ரயிலில் சீசன் டிக்கெட் வாங்கி இருந்தேன் நான். நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு அடுத்த ஸ்டேஷனே இறங்கிட்டேன் நான், தூங்கிட்டேன் அதனால தான். அதனால் இந்த பரிசோதகர்களிடம் நான் மாட்டிட்டேங்க அப்படின்னு புரசுவாக்கம் சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வராஜ், அவர் நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் சென்னை டு சேலம், ஆனால் தூக்கத்தில் ஈரோடு ரயில் நிலையம் சென்று இறங்கி திரும்பியும் நான் நாமக்கல் வந்திருக்கேன் அப்படின்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை. என் வாய்ஸே எனக்கு போட்டு காமிக்கிறாங்க யாரோ. வணக்கம், வணக்கம், இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம், அறிவிப்பு பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: நான் பஸ்ல 10 மணி நேரம் பயணம் செஞ்சாலே எனக்கு துக்கமே வராது மேடம். ஏன்னா நடத்துனர்.
1: ஆஹா, நீங்க உங்களை தான் சார் நான் எதிர்பார்த்தேன். வாங்க வாங்க.
3: எவ்வளவு மணி நேரம்னால நம்மளுக்கு தூக்கம் வராது, நம்ம அடுத்தது ஃப்ரீயா இருக்கப்ப பஸ்ல போனா தூக்கமே வராது மேடம்.
1: இல்ல சார், இப்போ இந்த மாதிரி தூங்கிடுறாங்களே அவங்க எல்லாம் எப்படி எளிதுல நீங்க கையாளுறீங்க, என்ன ஒரு கலை உங்களுக்கு அது?
3: நம்ம அந்த ஸ்டாப் வந்தோடனே சொல்லிடுவாங்க, இறங்குற இடத்த சொல்லுவான். அங்க இறங்கலனாலும் அப்புறம் டிரைவர் நானுக்கு கூப்பிட்டு ஏற்படுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா வாட்டருக்கு தண்ணி வச்சிருப்போம், முகத்துல தெளிச்சு விட்டு இறக்கி விட்டுரும்.
1: சரி, நன்றி. பயணத்தின் போது உங்களை மறந்து நீங்கள் உறங்கிய தருணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரக்கூடிய பாடல் பொங்கி வரும் காவேரி. இந்த படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில், கங்கை அமரன் கற்பனையில். இது வந்து நம்ம ஜன்னலோர சீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயல்லேருந்து ஒரு காத்து வரும் பார்த்தீங்களா, அந்த காத்துல கேட்டுக்கிட்டே போற மாதிரியே இருக்கும்.

0: தூங்காமல் செஞ்சது என்ன? அதுதாங்க, பயணத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே போகணும். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா, இதான் முதல் முறையா காலையிலேருந்து இப்போதான் பங்கேற்கிறீங்களா? நேத்திலேருந்தே வரலையா? நீங்க வேற லெவல் ஐயா, சொல்லுங்க ஐயா. எழுப்பி விடுறதுக்கே ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா?
1: ஆனா
0: தூங்குவீங்க தானே?
1: கண்டிப்பா.
0: அதுதான் அதான் நான் சொல்றேன், இறக்கி விடுறதுக்கும் ஏத்தி விடுறதுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கீங்க நீங்க. நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம். விவத் பாரதி, தமிழ் பண்பலை. நம்ம வாய்ஸ் சாதாரணமா கேட்டாலே நம்மளால கேட்க முடியாது. இங்க பாருங்க, யாரோ எக்கோ போட்டு கேக்குறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மேடம், சக்திவேல் பேசுறேன்.
0: சக்திவேல் சொல்லுங்க.
2: பஸ்ல ஏறக்கறே மாட்டேங்க, உடனே தூங்கிடுவேன், அதனால உட்காரவே மாட்டேன். பஸ்ல ஏறிட்டேன்னா
0: நின்னு நிக்கிற பஸ்ஸா போவீங்களா சார்?
2: யாராச்சும் அப்படியே இருந்தா கூட பக்கத்துல எழுப்பி விடுங்க சொல்லுங்க, இல்ல ஒரு ரெண்டு ஸ்டாப் முன்னாடி எழுந்திச்சு
0: நின்னுப்பேன்.
2: அதை விட தூக்கம் எங்கேயுமே வராது, வீட்டுல கூட அவ்வளவு தூக்கம் வராது.
0: பஸ்ல போனா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நன்றி. வணக்கம். விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?

0: வேலூர் மாவட்டம் வாழைப்பந்தல் சுரேஷ்.
1: சுரேஷ் சொல்லுங்க.
0: என்னுடைய பயணம் வந்து ஒரு 11 கிலோமீட்டர், இங்கிருந்து வாழைப்பந்தல் வந்து ஆரணி போகும். போகும்போது ஜன்னல் ஓர சீட்டு கிடைச்சோம்னே நான் எடுக்க வேண்டிய ஸ்டாப் மறந்து இறங்கி ரொம்ப குழம்பிட்டேன்.
1: ரொம்ப குழம்பிட்டீங்க. தெரியுது சார், நீங்க பேசும்போதே எனக்கு அது புரியுது. நன்றி. வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: வெங்கடேசன்
1: சொல்லுங்க. வெங்கடேசன்
2: மேடம், நான் தூங்கதா இருந்தா லாஸ்ட் என்னோட ஸ்டாப்பிங் லாஸ்ட் பஸ் போறதா இருந்தா மட்டும் தூங்குவோம் மேடம். கண்டக்டர் எழுப்பி விட்டுருவாருல்ல, அதுதான்
1: பஸ் நின்றுச்சுப்பா, இதுக்கப்புறம் போவாது, இறங்குங்க. நல்லா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் ஸ்டாப்பிங்க்கு தான் நான் போவேன், போனா அந்த மாதிரி
2: ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா போய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: நன்றி. நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஏன் சார், நீங்க வாங்க லைனுக்கு வாங்க. வணக்கம். இந்த மாதிரி யாரோ ரேடியோ போட்டு பேசுறாங்க. வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
1: ஐயா சொல்லுங்க.
3: மேடம்
1: சொல்லுங்க.
3: ஆசீர்வாதம்.
1: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லுங்க.
3: மேடம் நான் திருமிச்சிலிருந்து வானகரம் வேலைக்கு வரணும் மேடம்.
1: சரி.
3: எனக்கு 2:10 ஷிப்ட், 12 மணிக்கு ஏறுவேன். அங்கிருந்து மூசினே வருவோம் மேடம்.
1: ரொம்ப
3: வானவரம் இறங்குறது அஞ்சு காயில போய் ஏறி விடுவோம் மேடம்.
1: அஞ்சு காயில
3: இறங்கிட்டு என்னடா எந்த இடம் பார்த்தாக்கா அமிச்சு கார. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு மேடம். 2 மணிக்கு வேலைக்கு போனோம்.
1: சரி.
3: அங்க போய் இறங்கினா மணி 3:30 ஆகி போச்சு மேடம். அங்கேயே நின்றுட்டு போய் நேரம் வாசனை பண்ணி பார்த்தேன். பார்த்தாக்கா படத்துக்கு போயிட்டேன். பத்து மணி வேலை முடியும், அந்த 10 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் மேடம்.
1: நன்றி.
3: வீட்டுல தெரியாது, வேலைக்கு போய்க்கிறதா நினைச்சிருப்பாங்க.
1: பாருங்க, வேலைக்கு போயிட்டு லேட்டா வராரு, இன்னைக்கு தூங்குறாருன்னு காட்டி குடுத்துட்டோம். நன்றி.
3: கரெக்டா வேலை செய்யறது விட நீட்டா 10 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் மேடம்.
1: நன்றி. நன்றி.
3: நன்றி மேடம். நன்றி மேடம். வாய்ப்பு நன்றி.
1: நேர்களே, நம்ம கேட்க போகிற பாடல் நிறைவாக, எத்தனை பாடல் கேட்டாலும் இந்த பாடலில் நம்ம மனசை பறி கொடுத்துருப்போம். உள்ளம் கவர்ந்த கல்வன் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி.
1: நீ கோரினாய்.
0: விவக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு

0: வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சுந்தர சோழருடைய ஏழு நாடியும் முடுங்கி அவருடைய உடலும் சதையும் எலும்பும் எலும்புக்குள்ளே இருந்த ஜீவசத்தும் உறைந்து போயின. தீபம் அந்த உருவத்தின் முகத்தின் மீது விழவில்லை. சற்று முன்னாலேயே தரையில் விழுந்து உரண்டு டணங் டணங் என்று சத்தமிட்டது. அகல் விளக்கு அணைந்து விட்ட போதிலும் நல்ல வேளையாக அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சத்தில் சுந்தர சோழர் உற்று பார்த்து மந்தாகினியின் ஆவி வடிவம் இன்னும் அங்கேயே நிற்பதைக் கண்டார். அதனுடைய முகத்தில் விவரிக்க முடியாத வேதனை ஒரு கணம் காணப்பட்டது. பின்னர் அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத ஆதங்கத்துடன் பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்து போவதற்கு எத்தனித்தது. அந்த நேரத்திலேதான் சுந்தர சோழரின் உள்ளத்திலே முதன் முதலாக ஒரு சந்தேகம் உதித்தது. இது மந்தாகினியின் ஆவி உருவமா, அல்லது அவளை வடிவத்தில் முழுக்க முழுக்க ஒத்த இன்னொரு ஸ்திரீயா, அவளுடைய இரட்டையாகப் பிறந்த சகோதரியா, அல்லது ஒருவேளை அவளேதானா? அவள் சாகவில்லையா? இன்னமும் உயிரோடு இருக்கிறாளா? தாம் நினைத்ததெல்லாம் தவறா? அவளேயாக இருக்கும் பட்சத்தில் அவள் பேரில் தாம் விளக்கை எடுத்து எரிந்தது எவ்வளவு கொடுமை! அவளுடைய முகத்தில் சற்றுமுன் காணப்பட்ட பரிதாபம் மாறி விவரிக்க முடியாத வேதனை தோன்றியதே! தம்முடைய கொடூரத்தை எண்ணி அவள் வேதனைப்பட்டாளோ? ஆஹா, ஆஹா, அதோ அவள் திரும்பி போக எத்தனிக்கிறாள். எந்த பக்கம் போகலாம் என்று பார்க்கிறாள்.
1: பெண்ணே, பெண்ணே, நீ கரையர் மகள் மந்தாகினியா, அல்லது அவளுடைய ஆவி வடிவமா, அல்லது அவளுடன் பிறந்த சகோதரியா? நில், நில், போகாதே, உண்மையை சொல்லிவிட்டு போ.
0: இவ்விதம் சுந்தர சோழர் பெரும் குரலில் கூவிக் கொண்டிருந்த போது தடதடவென்று பலர் அந்த அறைக்குள் புகுந்தார்கள். மலையமான் மகள், குந்தவை, வானதி, பூங்குழலி, முதன் மந்திரி, அவருடைய சீடன், அத்தனை பேரும் அறைக்குள்ளே வருகிறார்கள் என்பதை சுந்தர சோழர் ஒருகண நேரத்தில் தெரிந்து கொண்டார்.
1: நிறுத்துங்கள், அவளோடி போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். அவள் யார், எதற்காக வந்தாள் என்பதை கேளுங்கள்
0: என்று சுந்தர சோழர் அலறினார். உள்ளே வந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு கணம் வியப்பினால் திகைத்து போய் நின்றார்கள். சுந்தர சோழரின் வெறிகுண்ட முகத்தோற்றமும் அவருடைய அலரும் குரலில் தொனித்த பயங்கரமும் அவர்களுக்கு பீதியை உண்டாக்கின. மந்தாகினி தேவியை அங்கே பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில் திக்குமுக்காடச் செய்தது. இன்னது செய்வது என்று அறியாமல் எல்லாரும் சற்று நேரம் அசைவற்று நின்றார்கள். முதன் மந்திரி அனிருத்தர் நிலைமை இன்னதென்பதையும் அது எவ்வாறு நேர்ந்திருக்க கூடும் என்பதையும் ஒருவாறு ஊகித்து உணர்ந்து கொண்டார். அவர் பூங்குழலியை பார்த்து,
1: பெண்டே, இவள்தானே உன் அத்தை
0: என்றார். ஆமையா என்றாள் பூங்குழலி.
1: திருமலை, என் மரம் போல் நிற்கிறாய். மந்தாகினி தேவி ஓட பார்க்கிறாள், அவளை தடுத்து நிறுத்து, சக்கரவர்த்தியின் கட்டளை
0: என்றார். ஆழ்வார்க்கடியான் தன் வாழ்நாளில் முதன்முறையாக குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான்.
2: ஐயா, அதை காட்டிலும் புயற்காற்றை தடுத்து நிறுத்தும்படி எனக்கு கட்டளையிடுங்கள்
0: என்றான். இதற்குள் பூங்குழலி சும்மா இருக்கவில்லை. ஒரே பாய்ச்சலாக ஓடிச் சென்று அத்தையின் தோளை பிடித்துக் கொண்டாள். மந்தாகினி அவளை உதறி தள்ளிவிட்டு ஓடினாள். ஆழ்வார்க்கடியான் சட்டென்று ஒரு காரியம் செய்தான். சற்று முன்னால் முதன் மந்திரி முதலியவர்கள் நுழைந்து வந்த கதவண்டை சென்று அதை சாத்தி தாளிட்டான். பிறகு கதவை யாரும் திறக்க முடியாதபடி கைகளை விரித்து கொண்டு நின்றான். வேடர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மானைப் போல நாலாபுரமும் பார்த்து மிரண்டு விழித்தாள் மந்தாகினி. தப்பிச் செல்வதற்கு வேறு வழியில்லை என்று தான் இறங்கி வந்த வழியாக ஏறிச் செல்ல வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அவள் மேல்மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். சுந்தர சோழர்,
1: பிடியுங்கள், அவளை பிடித்து நிறுத்துங்கள். அவள் எதற்காக வந்தாள், யாரை பழி வாங்க வந்தாள் என்று கேளுங்கள்
0: என்று மேலும் கத்தினார். தூணின் வழியாக மேல்மாடத்துக்கு ஏறிச் செல்ல ஆயத்தமாயிருந்த மந்தாகினி தேவியிடம் மறுபடியும் பூங்குழலி ஓடி நெருங்கினாள். இம்முறை அவள்

0: பிடித்து நிறுத்துவதற்கு பதிலாக பூங்குழலி கையினால் சமிக்ஞை செய்து ஏதோ கூற முயன்றாள். மந்தாகினி அதன் பொருளை தெரிந்து கொண்டவள் போல் கீழே விழுந்து கிடந்த அகல் விளக்கை சுட்டிக்காட்டினாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த குந்தவை, அப்பா, பெரியம்மாவின் பேரில் தாங்கள்தான் விளக்கை எடுத்து எரிந்தீர்களா என்று கேட்டாள்.
1: அம்மகளே, அந்த பேய் என்னை பார்த்த பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை, அதனால் விளக்கை எடுத்து எரிந்தேன்
0: என்றார் சுந்தர சோழர். தந்தையே, பேயுமல்ல ஆவியுமல்ல, உயிரோடு இருக்கும் மாதரசியேதான். அப்பா, பெரியம்மா சாகவே இல்லை, முதன் மந்திரியை கேளுங்கள், எல்லாம் சொல்லுவார் என்று குந்தவை கூறிவிட்டு மந்தாகினியும் பூங்குழலியும் மௌன வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தாள். உடனே அந்த இடத்துக்கு பாய்ந்து சென்றாள்.
1: மகளே, அவளிடம் போகாதே, அந்த ராட்சசி உன்னை ஏதாவது செய்து விடுவாள்
0: என்று சுந்தர சோழர் கூவிக்கொண்டே குந்தவையை தடுப்பதற்காக படுக்கையிலிருந்து பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றார். மலையமான் மகள் வானமாதேவி அவருடைய தோள்களை ஆதரவுடன் பிடித்து படுக்கையில் சாய வைத்தாள். பிரபு,
2: சற்று பொறுங்கள்,
0: தங்கள் திருமகளுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று கூறினாள். குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் முற்று பார்த்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள். தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள். மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோள்வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சக்கரவர்த்தினி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார். அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிவதைக் கண்டார். சுவாமி, தாங்கள்தான் விளக்கை எரிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள்.
1: இல்லை இல்லை, நான் எரிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை. அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள். ஆனால் இந்த பாதகி என் பேரில் பழி சொன்னாலும் சொல்லுவாள். நீங்கள் நம்பி விடுவீர்கள். நீங்கள் எல்லோருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள். மலையமான் மகளே, அம்மா, இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே. இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா
0: என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குலதெய்வம், சோழர் குலத்துக்கே தெய்வம்,
1: என் அருமை மகன். காவேரியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஆஹா, நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா?
0: நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா, அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே. தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா?
1: கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா?
0: சில காலமாக தெரியும். தெரிந்தது முதல் இந்த தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
1: அனிருத்தர, இதென்ன மகாராணி சொல்லுவது? இவள் உண்மையிலேயே அந்த கரையல் மகள் தானா? இவள் உயிரோடு இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா? இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா? ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள்
0: என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர்.
3: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான், இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி, நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால்
1: முதன் மந்திரி, இப்போது தெரிகிறது, கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்துக் கொண்டு வர சொன்னவள் இவள்தான். பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மை அல்ல.
3: மன்னர் மன்னா, அடியனை மன்னிக்க வேண்டும்.
1: மன்னிக்க வேண்டுமாம்? சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னை போல ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திராது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? என் முன்னாலேயே சொல்லி இருக்கக்கூடாது. இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அப்போது கூட ஏன் சொல்லவில்லை? முதன் மந்திரி,

0: எனக்கெல்லாம் விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள் சொல்லுவது சரிதான். நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள் தான். வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தை அவனுடைய தோள்கள் பூரித்தன. இந்த நெடுங்கதியின் தொடக்கத்தில் ஆசிரியர் வல்லவரையனின் மனநிலையை இப்படி வர்ணிச்சிருந்தார் அல்லவா? சுந்தர சோழரை பொறுத்தவரையில் அழகில் எப்படியோ அப்படியே வீரத்திலும் சிறந்தவர்னு சேர்க்க தோணுது. லெய்டன் செப்பேட்டு வர்ணனைகளை கேட்கும்போது சேவூரில் நடந்த இரண்டாவது போரில் அவர் காட்டின தீரத்தை சொல்லும்போது எதிரிகளின் யானை படையை அவர் வீழ்த்திய விதத்தை ஒரு காவியமாகவே பார்க்கிறோம். தாம் கண்ணால் பாராத காட்சி, அதாவது ஒரு பெண் உருவம் தலைகீழாய் பாய்ந்து கடலில் விழும் காட்சி, கனவுல வரும்போதெல்லாம் அலறி படைச்சிக்கிட்டு எழுந்ததையும், மனைவி கவலையோடு கேட்டதும் ஒன்றுமில்லைன்னு மழுப்பினதையும், சில சமயம் போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்து சொன்னதையும் மகளிடம் பகிர்ந்துகிட்டது நினைவிருக்கும். புராணங்கள்லேயும் வரலாறுகள்லேயும் எத்தனையோ போர்கள், வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், நாள் கணக்கில், எப்படி நடந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. இவை எல்லாத்தையும் விட ஓயாமல் நடந்துகிட்டு இருக்கிற போர் மனுஷன் தன் மனத்தோடு நடத்துகிற போர். சுந்தர சோழரின் மனக்களத்தில் இந்த கட்டம் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? இந்த பகுதியில் நம் கவனத்தை ஈர்த்துள்ள சில சொற்களும் தொடர்களும் ஏழு நாடி, பல்வேறு உறுப்புகளையும் உணர்வுகளையும் இயக்கிற ஆற்றல் நாளங்கள். யோக கலையில் சப்த நாடிகள்னு சொல்லப்படுற காந்தாரி, ஹஸ்தி ஜிஹ்வா, யசஸ்வினி, பூஷா, அலம்புஷா, குஹு, சங்கினி ஆகியவை. இடது கண், வலது கண், இடது காது, வலது காது, வாய், கீழுள்ள உறுப்புகள், தொண்டை, இவற்றோடு தொடர்புடையவை. அடுத்து திக்கு முக்காடல் என்ற தொடர். திக்கு திசை, முக்காடல் மூச்சு முட்டுவது போல திணறி தடுமாறுறது. உத்தேசம் தோராயமான ஒரு மதிப்பீடு. ராட்சசி அரக்கி, ராட்சசன் என்பதன் பெண்பால். இதுக்கு சுவையான பின்னணி புராண கதையில் காணப்படுது. படைப்பு கடவுள் பிரம்மன் துர்க்குணத்தால் உண்டான வடிவத்தில் பசியை தோற்றுவிச்சார். அதிலிருந்து கோபம் வெளிப்பட்டுச்சு. இதை வச்சு கோர உருவங்கள் வந்தன. இவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பொருள் தரும் ரக்ஷ ரக்ஷன்னு முறையிட்டன. இந்த கூக்குரலை எழுப்பினவங்க ராட்சசர்கள்னு பெயர் பெற்றிருக்காங்க. அரக்கிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் வரும் தாடகை. சரி, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தின் நேரம் 9:15. இசையின் இனிய ஊற்றோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை

0: கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் கொம்பேரி மூக்கன் படத்திற்காக. வானம் வண்ணம் வாழ்த்துளி வீச, தென்றல் தழுவ, தேகம் தாளாட்ட, மேலம் கொட்ட, தாலி கட்ட, வெண்ணிலாவில் விருந்து இதோ.

ஓடை என்னும் ஆடையை உடுத்திக் கொண்டு ஒய்யாரமாய் உலாவரும் உள்ளங்கள் ஆதி அந்தத்தில் அபிநயம் தேடி தெவிட்டாத தென்மாங்கு இசைக்கின்றது.

வஞ்சி அவளின் எண்ணத்தோடு கலந்த வண்ணம் வாசனை தூவி மலர காத்திருக்கிறது. தேவ கன்னிகையின் தெவிட்டாத தேனிசை இது மலர்ந்து படர்ந்து பாட்டிசைக்கிறது.

காதிற்கினிய கானங்களாய் காற்றலையில் வளம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என் இனிய பொன்னிலாவே. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் இன்று நீ நாளை நான் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000 1023 என்ற எண்

0: வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். காதிர்கிணிய கானங்களாய் காற்றலையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என் இனிய பொன்னிலாவே. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தூரல் நின்று போச்சு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

அந்தியும் சந்தியும் சங்கமிக்கும் நேரத்தில் சிறகடித்து பறக்கும் பைங்கிளிகள் இவைதானோ மலர் மாலையை சூடிக்கொண்டு பூஞ்சோலையில் தஞ்சமடைய காத்திருக்கின்றன.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் கற்பனையில். ஆசை கொண்ட நெஞ்சங்களின் நயமான நல்லிசை வார்த்தையில்லாமல் வழி தடுமாறி சொல்லெடுக்க வென் செல்கிறது.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தென்றலே என்னை தொடு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். தென்றல் என்னும் தேரில் தண்ணீரோடு பன்னீரை சேர்த்து தூறலோடு சாரலாய் கைகோர்த்து காதல் ரசத்தில் சாரமாகி சப்தம் படைக்கிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் குருவி கரம்பை சண்முகம் இயற்றிய பாடல். இது தாவணி கனவுகள் படத்திலிருந்து. மஞ்சத்தில் தஞ்சமடைந்த நெஞ்சங்கள் கட்டுக்காவலின்றி கவிப்பாடி மோகனம் என்னும் வாகனத்தில் நீலாம்பரி இசைத்து பூவாலத்தை எழுப்புகிறது.

காற்றலை முழுவதும் கான அலை. இது விவித் பாரதி பண்பலை. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என் இனிய பொன்னிலாவே. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக. கண்ணன் காணாத காவியத்தை கண்ட கவிஞன் இவன். ஏழு ஸ்வரத்தை தாண்டி எட்டாவது ஸ்வரத்தை இசைக்கின்றான். வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடை நின்று இன்னிசை தேரில் ஊர்வலம்.

இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் பாடும் பறவைகள் படத்திற்காக வரக்கூடிய பாடல். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா. இன்பம் ஒழியது இனிக்கும் தேனாய் மேகத்தில் பாய்விருத்து ஆனந்த கங்கையில் ஆலாபனை பாடி சந்தித்த உள்ளங்கள் சிந்து பிடிக்கும் நேரம் இதுதானோ.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 10:40. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் பவதாரணி பாடிய பாடல். இது காதலுக்கு மரியாதை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பழனி பாரதியின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டையிலேருந்து திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்களுடைய விருப்பத்தெல்லாம் இதோ.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி சுசீலா பாடிய பாடல், இது கேலடி கண்மணி படுத்திருக்காங்க. இளையராஜாவின் இசையில் மு மேத்தாவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மந்தவெளி விநாயகம்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அன்பே ஆர்வீரே படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது மதுஸ்ரீ மற்றும் நரேஷையர் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், கற்பனை வாலி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் கரூரிலிருந்து கவினயா.

நேயர்களின் விருப்ப பாடல்களாய் காற்றலையில் வளம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய இந்த பாடல் 1000 நிலவேவா படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில், இது மாதவரம் பால்பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கோட்டூர்புரம் தர்ஷன் குமார். இவருடைய விருப்பத்தில் 24 படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சின்மய ஸ்ரீபதா மற்றும் அர்ஜித் சிங் பாடிய பாடல் இது. ஏ ஆர் ரகுமான் இசையில், மதன் கார்கி கற்பனையில்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து சின்ன கவுண்டர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். ஆர் வி உதயகுமார் கற்பனையில் இளையராஜாவின் இசையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் கும்பகோணம் அசூரிலிருந்து அனிதா முத்துராமன்.

இனி தொடர்ந்து வீரா படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். இது தஞ்சை திருபுவனத்திலிருந்து தினகரன் விரும்பி கேட்டிருக்க

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கும்பகோணம் ஷோபனா இவங்களுடைய விருப்பத்தில் கேட்க போறோம். திருநாள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ரஞ்சித் மற்றும் நமிதா பாடிய பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, கற்பனை ஜீவன் மை.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரிகரன் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடல், சபேஷ் முரளி இசையில் தேன்மொழிதாஸ் இயற்றிய பாடல். கூடல் நகர் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மயிலாடுதுறையிலிருந்து தியாகு.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அண்ணாநகர் முதல் தெரு. இந்த படத்திற்காக கேட்டு ரசிக்க போகிறோம். வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். சந்திரபோஸ் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மூலச்சத்திரத்திலிருந்து சரஸ்வதி.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பட்டியல் படத்திற்காக கேட்டு ரசிக்கப் போறோம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஸ்வேதாவுடன் பாடிய பாடலுக்கு கற்பனி பா விஜய் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். கும்பகோணம் செல்வகுமார்.

0: இதுவரை
1: நேயர்களின் விருப்ப பாடல்களாய் காற்றலியில் வலம்பெற கேட்டோம்.
2: எங்கள் அழைப்பில்

தேர்வு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு வயலின் சொல்லிவிட முடியுமா? நரம்புகளை தொடும் விரல்கள், இதயத்தை தொடும் இசை, எல்லாமே உங்கள் செவிகளுக்காக. இசையும் நானும் வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணி பாரதி.
1: குமார் சார் புன்னகைமணன் பூவழி கிணற்று சாங் அதை அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது. வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜய ரம்மம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

0: நாம் இனியும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். எண்ணத்தை எழுத்தாக்கி அதை வண்ணத்தில் தோய்த்து கவிதையாக்கி உன்னிடம் அளித்தேன், நீ என்ன செய்யப் போகிறாய், என்ன சொல்லப் போகிறாய், சொல்லிவிடு. உன் வார்த்தைக்காக

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நினைக்கையில் நான் இன்ப வில்லத்தில் மூழ்கிறேன். எப்படி, ஏன், எதுவும் தெரியாமல் இருந்தாலும் ஆனந்தம்தான் உள்ளுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலை இயற்றியவர் வாலி. பூக்களால் பாதை அமைத்தேன் பூவைக்கு பாதம் நோக்கக்கூடாதென்று.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா. உன்னோடு இருந்தால் போதும், மனம் எப்போதும் துள்ளும்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனோ பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. தந்தை என்று ஆகும் முன்பே தாளாட்டு பாடுகிறேன், நீ மகிழ்வோடு இருக்க.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.
2: Ha ha ha.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களை உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. இதயங்கள் இணைந்த பின்பு எல்லாம் இன்பம்தானே.

எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார். இசை இளையராஜா. நீ உள்ளத்தால் சோகம் கொண்டு தேய்பிரை கண்டாலும் என் தாளாட்டால் உன்னை நான் வளர்பிறையாகச் செய்வேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராசையா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றில் ஆடும் பட்டமாய் என் மனம் உன்னை நினைத்து உன்னோடு இருக்க.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சீதனம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர். சுந்தரராஜன், இசை தேவா. வந்தால் நின்றால் நெஞ்சில் நிலைத்தாள்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணா.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேஷ், பெரியார் நகர், சாந்தி ரமேஷ், ஹேமலதா, செல்வராஜ் ஐயாசாமி, ராதாகிருஷ்ணன், தேனி மாவட்டம் பண்ணைபுரம், சோமசுந்தர பிரபு, சென்னை பழையவண்ணாரப்பேட்டை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வீரராகவன் மாதவரம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கும்பகோணம் ஆனந்த், மீனா, மேகவர்ஷினி, தியாகராயநகர் ரங்கராஜன், முரளிதரன் விழுப்புரம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 முதல் 2 வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 முதல் 3 வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 முதல் 4 வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

தும்தனந்தும் தும்தனந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர்.

பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து ஒலிக்க வருவது லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி இயற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவாக்கம் செம்புலிவனம் எஸ்ஜி தீனதயாளன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்னம் என் மனம் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

அடுத்து ஸ்மரசதா மானச என தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை. ராகம் பில்ஹரி, ஆதிதாளம்.

நிறைவாக பாவயாமி கோபாலா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை. ராகம் யமுன கல்யாணி, கண்டச்சாபு தாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம். பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.